நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷ்வின மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984 அதிகாரம் சான்றாண்மை.
1: கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு.
0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984 அதிகாரம் சான்றாண்மை.
2: நேரம் 5:56 15 நொடி. இனி ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை மதிய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் பொது காலை. இதில் 4 அறிவோம் கரும்பின் இனிப்பும் பயனும் எழுதி வழங்கியவர் வி லீலாவதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:45 திரைகாணம். 8:30 சக்தி உலா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்கலாம். 9:00 நவராத்திரி இசை விழா இதில் மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் வி வித்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பயோஃபார்மா சக்தி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி சிறுதானியங்கள் குறித்து சமையற்கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15

காணம் 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. தற்காலத்தில் இதிகாசங்களின் அவசியம் குறித்த உரை வழங்குபவர் சமஸ்கிருதத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள்.

2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கேற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒய் ட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகிய இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:05 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். இதில் இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் ஓய்வு பெற்ற முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz-இல் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியின் 3rd பகுதி வழங்குபவர் சொற்பொழிவாளர் பேராசிரியர் முனைவர் எஸ். சங்கீதா பழனி அவர்கள். தொடர்ந்து வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பயோஃபார்மா சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகாணம், 2:00 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். தொடர்ந்து ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பர அறை நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி பெண் குழந்தைகளின் உடல் நலம் குறித்து உட்சுரப்பியல் நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, ஜெயிக்கலாம் வாங்க போட்டித் தேர்வர்களுக்கான தொடர் நிகழ்ச்சி, கல்விசார் வழிகாட்டி ஏ ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரிவைண்ட். எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் தசரா வைபவம் சித்திர சங்கீதம், 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இடம்பெறவிருக்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் ஜி ஐஸ்வர்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

230க்கு மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 3 மணிக்கு திரைகானம், 4:10க்கு தேநீர் நேரம், 4:20க்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25க்கு ரோஸ்கார் சமாச்சார், 4:30க்கு பரிக்ரமா, இவை டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம்கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05க்கு நிகழ்ச்சி நிரல், 6:10க்கு விஷ்லேஷன், 6:30க்கும் 11:10க்கும் மார்க்கெட் மந்த்ரா, 7:10க்கு சிறுவர் சோலை, இந்தியாவின் ஒளி விளக்கு, ஏபிஜே அப்துல் கலாம்.

0: பற்றிய உரை வழங்குகிறார் ஏ எஸ் திவ்யதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம் என் ஸ்ரீரஞ்சினியின் வீணை இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் எம் மிருதுளா. விளையாட்டுக்கள் கற்றுத்தரும் பாடம் உரை வழங்குபவர் ஆர் வெங்கட நாராயணன். 7:45 திரை இசை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை யாவும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. 11:40 திரைகானம். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 வணக்கம் தமிழ்நாடு. 8 உங்கள் விருப்பம். 9 கலக்கல் அரங்கம். 10 என் கேள்விக்கு என்ன பதில். 11 என்றும் இனியவை. 12 ரெட்ரோ நேரம். 1 பாடல் உங்கள் சாய்ஸ். 2 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பயோஃபார்மா சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். 3 வர்ணஜாலம். 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 பூந்தென்றல். 6 பக்தி மாலை. 6:45 நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் நவமணி மாலை இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் யூஇ சிந்துஜா கதா சிந்து அவர்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. President Draupadi Murmu has appointed governors for 6 states. Mr. O.P. Mathur, who is currently serving as the governor of Sikkim, will be the new governor of Keralam. He will replace the current governor of Keralam, Rajendra Vishwanath Arlekar, who has been appointed as the governor of Tamil Nadu. Mr. Dushyant Gautam has been appointed as the new governor of Sikkim. Besides, the president has appointed Mr. Braj Mohan Ram as the governor of Odisha, Dr. Sudha Yadav as the governor of Karnataka, and Dr. Dhal Singh Bisain as the governor of Uttarakhand. The appointments will take effect from the dates on which they assume charge of their respective offices. India will host first ever BIMSTEC Home Ministers meeting in New Delhi today. Union Home Minister Amit Shah will chair the high-level meeting. In a social media post, Mr. Shah said, "This historic meeting underscores our shared resolve to combat terrorism, transnational organized crime, narcotics radicalization, trafficking, illicit financial flows, and cyber threats." He said, "Through decisive coordination, we remain committed to building a safer, stronger, and more secure BIMSTEC region." The Bay of Bengal Initiative for Multisectoral Technical and Economic Cooperation, or BIMSTEC, is an international organization of 7 South Asian and Southeast Asian nations. The BIMSTEC member states are India, Bangladesh, Bhutan, Myanmar, Nepal, Sri Lanka, and Thailand. Besides discussing organized crime, combating terrorism, narcotics smuggling, the Home Ministers' meet is expected to take note of disaster and energy security issues. In Jammu and Kashmir, 4 terrorists, including a top Lashkar-e-Tayyaba LET commander, were killed in a landmine blast along the line of control when they were trying to infiltrate into Poonch district yesterday. The deceased terrorists have been identified as top LET commander Mohammed Faizan, Mohammed Ishtiaq, Mohammed Waqas, and Mohammed Asim. All of them were residents of Mandala, Madarpur, and Hazira Tehsil of POJK's Poonch district. The group of terrorists was trying to sneak across the LOC in the Nangi Tekri area of Krishnaghati sector when they triggered a mine. The powerful blast killed all 4 terrorists on the spot. The exact explosion site is in the Satwa Naki Nangi Tekri area, which is a traditionally known infiltration path used by cross-border operatives trying to sneak into Indian territory. The centre has announced to set up a high-level committee within a week to address the grievances of sugarcane farmers from Maharashtra and Karnataka. This was decided after Union Minister of Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan and Union Minister of Consumer Affairs, Food and Public Distribution Prahlad Joshi held a meeting with delegations of sugarcane farmers from Karnataka and Maharashtra in New Delhi. The meeting held discussion on various issues concerning sugarcane farmers, including ground-level challenges, discrepancies in recovery figures reported by sugar mills, weighing procedures, wastage, laboratory testing, and crop insurance. With the aim of providing immediate relief to farmers, Union Ministers Chauhan and Prahlad Joshi made a major announcement regarding the formation of a special high-level

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த 4:400 நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகுத்தமிழ் சொல்லருமை 4:2 என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தைக் கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கித் தகவுடையார், தாமேயும் நாணி தலைமை செல்லார்கானாய், இளம்பிறை ஆயக்காள் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படிச் செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று வளமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி ராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினை போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளை போருக்கு வா, ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், ராவணன் இளம்பெண்

0: போல பழமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் இராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 6:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. சுதா ரகுநாதன் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35 20 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 26 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் நண்பர்களே, நீங்கள் பயிர் சாகுபடி செய்கிறீர்கள், பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்கிறீர்கள், அதிலிருந்து விளைச்சலும் கிடைக்கிறது. விளைச்சல் போக பயிர்களில் இருந்து பயிர் கழிவுகளும் கிடைக்கின்றன. அவற்றை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் பல இடங்களில் இந்த பயிர் கழிவுகளை விவசாயிகள் தீ வைத்து எரிப்பதாக அறிகிறோம். குறிப்பாக நெல் சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கழிவுகளை தீ வைத்து எரிக்கிறார்கள். இதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. மனித உயிர் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பேராபத்து ஏற்படுகிறது. இப்படி தீ வைத்து கொளுத்துவதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மண் வளம் குறைகிறது, பசுமையில்ல வாயுக்கள் அதிகரிக்கின்றன, காலநிலை மாற்றம், உடல்நிலையில் மாறுபாடு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் நீடித்த நிலையான வேளாண்மையில் மாறுபாடு ஆகியவை ஏற்படுகின்றன. எனவே விவசாயிகள், பயிர் சாகுபடி செய்து அதில் கிடைக்கும் விளைச்சலை காசாக்குகிறோம், அதேபோல் கழிவுகளையும் காசாக்கலாம், அல்லது கழிவுகளை மக்க வைத்து உரமாக்கலாம், அல்லது கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை அனைவரும் நினைவில் கொள்வோம், சிந்தித்து செயல்படுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு மத்திய அரசாங்கம் எண்ணெய் வித்துக்கள் விவசாயி நண்பன் என்ற செயலியை உருவாக்கி இருக்கிறது. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ர என்ற செயலியை பயன்படுத்துங்கள். இந்த செயலி விவசாயிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. நீடித்த நிலையான எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி முறைகள், பயிர் மேலாண்மை, புத்திசாலித்தனமான சாகுபடி நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ள இந்த செயலியை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹைதராபாத்தில் உள்ள ICARன் இந்திய எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு புதிய முயற்சிதான் இந்த செயலி. நமது மொழியிலேயே தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம். எண்ணெய் வித்து பயிர்களுக்கான வழிகாட்டுதல் முழுமையாக இருக்கும். 24 இந்த செயலியை அணுகலாம். இது பற்றி மேலும் அறிய உடனடியாக வாட்ஸ்அப் செய்யுங்கள். 91 40 24 59 81 80 91 40 24 59 81 80.
1: உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும்.

0: பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை, இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து புண்ணாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரை கஞ்சி மிக்ஸ்ன்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
3: மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாமால் அவர்களுடன் நேர்முகம்.
4: தொடர்ந்து
5: திராட்சை ரகங்கள் நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ், அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்கள் ஆகும்.
3: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவர்கள் தரும் தகவல்கள்
1: ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: கால்நடை வளர்ப்போர் வடகிழக்கு பருவமழை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் முக்கிய பருவமழை காலமான வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை புயல்கள், தொடர் மழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் கால்நடைகளை பராமரிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. இந்த ஆண்டு எல்நினோ தாக்கத்தில் இருப்பதால் மேலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பருவமழைக்கு முன் தயார் நிலை, தொழுவம், கொட்டகை, கட்டுத்தரை தயார் செய்தல். மழைக்காலங்களில் கால்நடைகளை மேடான இடத்தில் உள்ள தொழுவம், கட்டுத்தரைகளில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து மேடான இடங்களில் பராமரிக்க வேண்டும். தாழ்நிலை கொட்டகைகளை கூடுதல் மண் அடித்து தரையை உயர்த்தி மழைநீர், சாணம், சேறு போன்றவை தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கொட்டகையின் கூரையில் ஓட்டைகள், விரிசல்கள் ஏதாவது இருந்தால் அவற்றை சரி செய்ய வேண்டும். போதுமான காற்றோட்டம் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் புயல் காற்றுகளில் கூரை மற்றும் கொட்டகை சேதமடையாமல் இருக்கும்படி பாதுகாப்பு செய்ய வேண்டும். கடும் குளிர்காலங்களில் குளிரிலிருந்து பாதுகாக்க வேண்டும். மழைநீர் சாரல் நேரடியாக கால்நடைகளின் மேல் படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மின் வசதி இருப்பின் வெளிச்சம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். மழைக்காலங்களில் மின் வசதி இல்லை என்றால் மாற்று ஏற்பாடு செய்து அவசர காலங்களில் வெளிச்சம் பெறுவதற்கு டார்ச் லைட், பேட்டரியில் இயங்கும் விளக்குகளை தயார் செய்து வைக்க வேண்டும். தொழுவம், கொட்டகையை சுற்றி மழைநீர் வடிகால் அமைத்து மழைநீர் உடனடியாக வெளியேறும்படி செய்ய வேண்டும். அடிக்கடி ப்ளீச்சிங் பவுடர் போன்ற கிருமி நாசினிகளை உபயோகித்து வருவது நல்லது. கொசுக்கள், பூச்சிகள், சிறு ஊர்வன போன்றவை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழைக்கால தீவனம் மற்றும் குடிநீர் மேலாண்மை. உலர்ந்த வைக்கோல், சோளத்தட்டை, மக்காச்சோளத்தட்டை, கடலைக்கொடி போர் போன்ற தீவன சேகரிப்புகள் நேரடியாக மழையில் நனைந்து விடாமல் இருக்கும்படி மேடான இடத்தில் சேகரிப்பு வசதி செய்து தகரம் அல்லது தார்பாயினை பயன்படுத்தி மூடி வைக்க வேண்டும். பருவமழை காலங்களில் மேய்ச்சலுக்கு போகும் நேரம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் குறைந்தது 2 முதல் 3 மாத தீவன தேவைக்கான உலர் தீவனத்தை முன்கூட்டியே சேமித்து வைக்க வேண்டும். ஈரப்பதம் அதிகரிப்பினால் பூஞ்சான நச்சு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உலர் தீவனம் மற்றும் கலப்பு தீவனத்தை பாதுகாப்பாக சேமித்து வைக்க வேண்டும். குடிநீர் தொட்டிகளை முறையாக சுத்தம் செய்து மழைநீர் மற்றும் அசுத்த நீர் கலந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொதுவான ஆலோசனைகள், அவசர கால தொடர்பு எண்கள், கால்நடை மருத்துவர், தீயணைப்புத்துறை, கிராம நிர்வாக

0: அலுவலர் ஆகியோரது எண்களை வைத்திருக்க வேண்டும். காலடி காப்பீடு செய்து அந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். மேலும் தகவல்கள் பெற விரும்பினால் தங்களது மாவட்டத்திலோ அருகில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களையோ அணுகி ஆலோசனை பெற்று பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்போம், கால்நடைகளுக்கு நோய் வராமல் தடுப்போம், நம் வாழ்வாதாரத்தை நாம் காப்போம். இது சென்னை கால்நடை பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளூம்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளூம்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் மாதம் 10 தேதி பேச்சு

0: பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவர்கிட்ட தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10 பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும் போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18 வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சன் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் 20 தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15 விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21 வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய்

0: கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: கடலுக்கு அடியில் வாழும் தாவரங்கள் விலங்குகள் குறித்து மேலும் புரிந்து கொள்ள இந்தியாவில் ஒரு களஞ்சியம் அமைந்துள்ளது. பவசாகரா என்னும் இந்த மையம் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்த அறிவை மேம்படுத்திக் கொள்ள உதவும். இதன் வாயிலாக ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள பேருதவியாக இருக்கும் என நம்பப்படுகிறது. பல்லுயிர் காக்கும் சட்ட விதிகளின்படி குறிப்பிடப்பட்டுள்ள உயிரினங்கள் குறித்து இந்த களஞ்சியம் விவரிக்கிறது. அங்குள்ள உயிரினங்களின் மரபணு மாதிரிகள் இருப்பதால் நம் இயற்கை வரலாற்றை பாதுகாப்பதோடு இனிவரும் சந்ததியினரும் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் என பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதன் உதவியோடு கடலுக்குள் இருக்கும் அதிசயங்கள் அவர்களுக்கு புரிய வரும் என நம்புகின்றனர். தற்போது இந்த மையத்தில் வைக்கப்பட்டுள்ள கடல்வாழ் உயிரினங்களின் தரவுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. கடல்கள்தாம் பூமியின் மிகப்பெரிய உயிரியக்கமாக பார்க்கப்படுகிறது. அங்குள்ள குறைந்த தட்பவெப்பம், சூழல் அழுத்தம், குறைவான சூரிய ஒளி என அமையப்பட்டிருந்தும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு கடல் வாழ்விடமாக உள்ளது. மனிதர்கள் உட்பட பல உயிர்கள் கடலை நம்பியுள்ளன. ஆழ்கடல் ஆற்றல்தான் பூமியின் வெப்பத்தை பரவலாக்குகிறது. குளிர்ந்த மற்றும் பொங்குகின்ற நீரானது கடல் ஓரங்களில் உள்ள ஊட்டச்சத்தினை உறுதிப்படுத்துகின்றன. கடலில் உள்ள பவளப்பாறைகள்தாம் நுண்ணுயிர்களின் முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகின்றன. கோவிட் காலத்தில் நோயினை கண்டறியவும் பரவலை குறைக்கவும் இதுபோன்ற நுண்ணுயிரின் நொதிகளே பயன்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இடம்பெற்றது சூழல்.

0: இல்லை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 76%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 0.6 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில். இனி புத்தம் புது காலை. வலிமையே மகிழ்ச்சிகரமான, நிரந்தரமான, வளமான, அமரத்துவமான வாழ்க்கை ஆகும். வலிமையே மகிழ்ச்சிகரமான, நிரந்தரமான, வளமான, அமரத்துவமான வாழ்க்கையாகும். சுவாமி விவேகானந்தரின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம்போது காலை புலர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக
1: நாளும் அறிவோம் கரும்பு இனிப்பும் பயனும். தகவல்கள் வழங்குகிறார் வி. லீலாவதி அவர்கள்.
2: உலகில் மனிதன் சுவைக்கும் இனிப்புகளில் இயற்கை நமக்கு தந்த மிக சிறந்த இனிப்புகளில் ஒன்று கரும்பு. கரும்பு நாம் வெறும் உணவுப் பொருளாக மட்டும் பார்க்க முடியாது. அது உழவனின் உழைப்பு, மண்ணின் வளம், நீரின் முக்கியத்துவம், தொழிலாளர்களின் வியர்வை, தமிழர்களின் பண்பாடு ஆகிய அனைத்தையும் தன்னுள் தாங்கி நிற்கும் ஒரு வேளாண் அடையாளமாகும். கரும்பு ஒரு நீண்ட கால பயிராகும். வெப்பமான மற்றும் ஈரப்பதம் கொண்ட காலநிலை கரும்பு வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கரும்பு பணப்பயிராக பயிரிடப்படுகிறது. வயலில் நிமிர்ந்து நிற்கும் கரும்பு தோட்டத்தை பார்க்கும்போது அது வெறும் பசுமை காட்சியாக தெரியலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு கரும்பு தண்டுக்கு பின்னாலும் ஒரு விவசாயியின் நம்பிக்கையும் உழைப்பும் இருக்கிறது. கரும்பு விவசாயம் எளிதானது அல்ல. நிலத்தை தயாரிப்பது முதல் கரும்பை நடுவது, நீர் பாய்ச்சுவது, உரமிடுவது, களைகளை அகற்றுவது, பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது என பல்வேறு பணிகளை விவசாயி மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பல மாதங்கள் உழைத்த பிறகே கரும்பு அறுவடைக்கு தயாராகிறது. தமிழர்களின் வாழ்க்கையோடு கரும்புக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது. குறிப்பாக தைப்பொங்கல் திருநாளில் கரும்புக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கரும்பின் பயன்பாடு கரும்பை சாப்பிடுவதோடு முடிந்து விடுவதில்லை. கரும்பிலிருந்து கரும்பு சாறு, வெல்லம், சர்க்கரை போன்ற பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் கரும்பிலிருந்து கிடைக்கும் துணை பொருட்களும் பல்வேறு தொழில்களில் பயன்படுகின்றன. கரும்பு சக்கை, காகிதம், எரிபொருள் மற்றும் பிற தொழில்துறை பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கரும்பு தொழில் சர்க்கரை ஆலைகள் மட்டுமல்லாமல் போக்குவரத்து, தொழிலாளர்கள், வணிகர்கள் உள்ளிட்ட பலரின் வாழ்வாதாரத்துடனும் தொடர்புடையது. இதனால் கரும்பு ஒரு பயிராக மட்டுமல்லாமல் பலரின் பொருளாதார வாழ்க்கையை இயக்கும் முக்கிய வேளாண் வளமாகவும் விளங்குகிறது. கரும்பு போன்ற வேளாண் பயிர்கள் நமது மண்ணையும் இயற்கையையும் சார்ந்தவை. எனவே கரும்பு சாகுபடியில் நீர் மேலாண்மை, மண் வள பாதுகாப்பு, இயற்கை உரங்களின் பயன்பாடு, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை போன்ற நிலையான வேளாண் முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். கரும்பு விவசாயம் விவசாயிகளுக்கு வருமானம் தரும் முக்கியமான

0: கழிவுகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எது?

0: பயிராகும். கரும்பை அடிப்படையாக கொண்டு இயங்கும் சர்க்கரை ஆலைகள் பலருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்குகின்றன. ஒரு வயலில் வளர்ந்த கரும்பு பின்னர் ஆலையில் சர்க்கரையாக மாறுகிறது. அந்த சர்க்கரை நம் வீடுகளிலும் உணவகங்களிலும் இனிப்பகங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. வயலில் தொடங்கும் கரும்பின் பயணம் நம் சமையல் அறையில் இனிப்பாக முடிகிறது. இதுவே வேளாண்மையின் பெருமை. இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தை நோக்கி வேகமாக செல்கிறது. அதே நேரத்தில் வேளாண்மையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். மண் பரிசோதனை, சொட்டு நீர் பாசனம், நவீன இயந்திரங்கள், வானிலை தகவல்கள், செயற்கைக்கோள், தொழில்நுட்பம் போன்றவை விவசாயிகளுக்கு உதவுகின்றன. கரும்பு வெளியில் கடினமாக இருந்தாலும் அதன் உள்ளே இனிப்பை தாங்கி நிற்கிறது. அதுபோல் வாழ்க்கையிலும் பல சிரமங்கள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி என்ற இனிப்பை சுவைக்க முடியும். கரும்பு ஒரு சாதாரண பயிர் அல்ல, அது மண்ணின் மனம், விவசாயியின் வியர்வை, தமிழரின் பண்பாடு, தொழிலாளியின் உழைப்பு, நாட்டின் பொருளாதாரம் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் இனிய அடையாளம். கரும்பை வளர்ப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். நாம் அனைவரும் வேளாண்மையை மதிப்போம். கரும்பு இனிக்கட்டும், விவசாயியின் வாழ்க்கை இனிக்கட்டும், தமிழகத்தின் வேளாண்மை செழிக்கட்டும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் கரும்பு, இனிப்பும் பயனும். தகவல்கள் வழங்கினார் வி. லீலாவதி அவர்கள்.

உள்ளம் படத்திற்காக பவதாரணி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 சக்தி உலா திருப்பூர் மாவட்டம்

0: உள்ளம் படத்திற்காக பவதாரணி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 சக்தி உலா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோயில் உரைச்சித்திரம் இடம்பெற கேட்கலாம். நேரம் 7:10, புத்தம்புது காலையில். இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: மனித வாழ்க்கையில் காதலையும் காமத்தையும் பேசாமல் இருக்கவே முடியாது. ஒருவரோடு ஒருவர் கலந்த வாழ்க்கை என்பது புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புனிதம்ங்கிற சொல்லை தாண்டி அது ரொம்ப உயர்வானது, உயிர் துடிப்பானது, உயிரை இயக்குவது என்று நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறுந்தொகையில் ஒரு பாட்டு காதலையும் காமத்தையும் எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஒரு பெண்ணை பார்த்தவுடனேயே நான் காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 4 நாள் பின்னால் அவர்களை தொடர்ந்து செல்லுகிறார்கள். ஒருவேளை அந்த பெண் கவனிக்கவில்லை என்று சொன்னால் கவனிக்கும்படியான சைகைகளை காட்டுகிறார்கள். அப்படியும் அந்த பெண் மனம் லயிக்கவில்லை என்று சொன்னால் அந்த உறுதலை காதலாகி அவர்களை கொல்லுகிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றங்களில் இப்படியான தவறான காதல் மற்றும் காமம் சார்ந்த புரிதலினால் ஏராளமான வழக்குகள் பதிவாகி கொண்டே இருக்கின்றனங்கிறத நாம் யதார்த்தமாக பார்க்குறோம். இலக்கியங்கள் இதையெல்லாம் நெறிப்படுத்தி இருக்கின்றன என்று புரிந்து கொள்ளுவதற்கே பல பேர் வந்து முயற்சி செய்வது இல்லை. எல்லோருக்கும் இந்த ஆண் பெண் உறவில் காதல் காமம் என்பது மிகப்பெரிய ஒரு புரிதலை தந்திருக்கும், தந்து கொண்டிருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, அப்படி என்ன சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க இந்த காதல் என்ன காமம் என்ன என்பது குறித்துன்னு பார்க்கும்போது, காமம் காமம் என்ப சொல்லும்போதே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. காமம் காமம்தான், வேறு எதுவுமே இல்லை. மறுபடியும் சொல்கிறாங்க, காமம் அணங்கும் பிணியும் அன்றே, நுணங்கி கடுத்தலும் தனிதலும் இன்றே, யானை குலகும் என்றால் மதம் போல, பாணியும் உடைத்தது காணுணர் பெறினே என்ற ஒரு பாடல். காமம் அணங்கும் பிணியும் இல்லை. காமம் வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொற்றவை தெய்வமா என்றால் இல்லை. அது பயமுறுத்துமா என்றால் இல்லை. காமம் அப்படி பயமுறுத்தக்கூடியதே இல்லை. சரி, இதை காதல் நோயின்னு சொல்கிறாங்களே, பெண்களுக்கு பசலை நோயின்னு சொல்கிறாங்களே, அப்படி அது பிணி செய்யக்கூடியதா என்றால் அதுவும் இல்லை. சரியாக அதை புரிந்து கொண்டவர்களுக்கு அது நோய் அல்ல, அச்சுறுத்தக்கூடிய தெய்வமும் அல்ல. அப்படின்னா அது என்ன? இந்த வரி தான் வந்து சங்க இலக்கியத்தினுடைய மிக ஒரு உயிர் நாடின்னு கூட சொல்லலாம். ஒரு பாட்டினுடைய உயிர் நாடி எது அப்படின்னா, ஒரு மேலே சொல்லக்கூடிய ஒரு கருத்தை உறுதிப்படுத்தி சொல்லுவது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நுணங்கி கடுத்தலும் தனிதலும் இன்றே. ரொம்ப ஆழமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. தனிதல் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது, அப்புறம் அதை கொஞ்சமாக தனிஞ்சிக்கிறது. அது எதை போலனா, யானை குலகும் என்றால் மதம் போல. யானைக்கு வந்து, யானையை வந்து பாகன் ஒரு இரும்பு செயினை போட்டு கட்டி தான் வச்சுருக்கான். அதை வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கட்டுக்குள் அந்த யானை கட்டுப்பட்டு விடுகிறது, அது தன்னையே வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுகிறது. அதுதான் அதனுடைய உண்மை. அப்படி அந்த பாகனுக்கு அந்த யானை கட்டுப்பட்டு இருந்தாலும் கூட அது சாப்பிடக்கூடிய அந்த தழைகள் இலைகள் இதையெல்லாம் உண்ட பிறகும் அதனுடைய மனநிலையில் ஒரு பரவச நிலை ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடியவர்களை அச்சுறுத்தக்கூடிய அளவில் மதம் பிடித்து விடுகிறது என்று சொல்லுவார்கள். இந்த மதம் பிடித்தல் என்பது வேறு ஒன்றும் இல்லை, இயல்பான மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட பரவச நிலை. ஆனால் அது பெரிய உருவமாக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அது நம்மளை தாக்க வருகிறது என்று சொல்லி எதிர் திசையில் எல்லாரும் ஓடுகிறார்கள். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காமம் என்பது மதம் பிடித்த யானை எப்படி கொஞ்ச நேரம் அப்படி சுற்றி எல்லோரையும் அச்சுறுத்துமோ அதை போல என்று ரொம்ப நயத்தக்க நாகரிகத்துடன் ஒரு உவமையை பயன்படுத்துகிறார் இந்த புலவர். இப்போ மதம் பிடித்த யானை கொஞ்ச நேரம் மட்டும்தான் மதத்தோடு இருக்கும், அப்படித்தான் காமம் என்பதும் கொஞ்ச நேரத்திற்கு உரியது, அதை 24 மணி நேரமும் மனதில் சுமக்கக்கூடாது என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இந்த தலைமுறை இப்படியான பாடல்களை அவசியம் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும் பெண் ஆணை புரிந்து கொள்வதும் அவசியம் என்பதை சொல்லுவதற்காக.

0: அதான் இந்த பாடல். காமம் காமம் என்ப காமம் அணங்கும் அல்ல பிணியும் அல்ல என்ற ஒரு பாடல்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒருவார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 500,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில்

இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும், இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடை துறையில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின்போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரூபேஷ் குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: பிரெயின் டியூமர்ஸ் அதிகமாக வரும்னு சொல்ல முடியாது. தி இன்சிடென்ஸ் ஆஃப் பிரெயின் டியூமர்ஸ் ரிமைன்ஸ் த சேம். இப்போ அதை அதிகமாக கண்டுபிடிக்கிறோம். முன்னாடிலாம் ஸ்கேன் பண்ண மாட்டோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது, ரொம்ப லேட்டாக வருவாங்க, பாதி பேர் ஹெட்ஏக்கு டயக்னோஸ் பண்ணோன்னே இறந்துருவாங்க. ஸோ அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. அப்போலாம் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறது. இப்போ தடுக்கி விழுந்தால் ஒவ்வொரு திருவள்ளி ஒரு லேப் இருக்குது, ரேடியாலஜி லேப், அதனால் ஈஸியாக அக்சஸ். ஈவன் முன்னெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்கேனே இருக்காது, ஏதாவது ஒரு 1-2 கவர்மெண்ட் ஸ்கேன் சென்டரில் தான் ஸ்கேன் இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட் நிறைய இருக்கும். ஸ்கேன் பண்ணும்போது நிறைய பேர் வெளியில் போயிடுவாங்க, ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ்லையுமே எம்ஆர்ஐ ஸ்கேன் ரொம்ப காமனாக இருந்ததுனால டயக்னோஸ் பண்ணுறது ஈஸி அக்சஸ், அதனால டயக்னோஸ் பண்ணுறோம். அப்படி இன்சிடென்ஸ் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. இன்சிடென்ஸ்
4: ஒரு காமன்
3: 2-3% தான் காஸ், அதாவது ஜெனட்டிக். அதாவது ஜெனட்டிக்னா அது பரம்பரை ஹெரிடிட்ரி, அது ஜெனட்டிக் பிரச்சனைகளாக வருது. அந்த லெஸ் தேன் 5%, 95% வந்து காரணம் கிடையாது. ஆனால் எனி டியூமர், நாட் ஓன்லி பிரெயின், பிரெயின் உடம்புல இருக்கிற எல்லா டியூமருமே இட் இஸ் மாடிஃபைட் ஆர் பிரிசிபிடேட்டட் பை ஜெனட்டிக் மியூட்டேஷன். அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்ங்கிறது பரம்பரையாக வர்றது கிடையாது, அது அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் காரணங்கள் கிடையாது. குறிப்பிட்ட கேன்சர்ஸ்க்கு தான் அந்த மாதிரி காரணம் கண்டுபிடிச்சு. ஆனால் வந்து ஸ்மோக்கிங் கேன்சர்ஸ், லங் கேன்சர், புகையில வந்து ஓரல் கேன்சர்ஸ், அது மாதிரி லேடிஸ்க்கு வந்து சர்வைக்கல் கேன்சர் வந்து அந்த ஹெச்பிவி வைரஸ்னால. ஸோ இந்த மாதிரி சில கேன்சருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி காரணங்கள். பெரும்பாலான பிரெயினுக்கு வரக்கூடியதுக்கு இன்னும் காரணம் வந்து நமக்கு தெரியாது, ஏன் அப்படி வருது. ஆனால் அது பரம்பரையாகவும் வர்றது கிடையாது. கட்டிங்கிறது அக்ராஸ் ஏஜ் எல்லாருக்குமே வரும். இப்போ எல்லா வரவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணோம்னா அவங்களே சொல்லுவாங்க, இந்த டாக்டர் எல்லாத்துக்கும் ஸ்கேன் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக சில காரணங்கள் வந்து பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது காரணங்கள் சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஹெட்ஏக். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்ஏக் சொன்னே மைல்டு ஹெட்ஏக்னு நாங்களே மாத்திரைகள் எழுதி கொடுத்து நீங்கள் ஒரு 1 week கழிச்சு 2 weeks கழிச்சு வாங்க. சில வந்து அந்த ஹெட்ஏக் பேஷண்ட்ஸ் திரும்ப வருவாங்க, இல்லை இந்த மாத்திரை சாப்பிட சரியாகல அப்படின்னா கொஞ்சம் அறிகுறி. நான் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் ஹெட்ஏக், அந்த மாதிரி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அப்படின்னா நாங்கள் சந்தேகப்படுவோம், இது வந்து அதுவாக இருக்கலாம், அப்படியா இருக்கலாம், நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலான சமயங்களில் என்னன்னா ஃபிட்ஸ், இந்த மாதிரி கட்டிகள் வந்து ஃபிட்ஸோடு வருவாங்க. ஃபிட்ஸுங்கிறது ஒரு காக்கா வலிப்பு, அதுவும் ஒரு வியாதி கிடையாது, அது சிம்டம், அறிகுறி. பிரெயின் டியூமருக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிம்டம் வந்து ஃபிட்ஸ். இப்போ நல்லா இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் திடீர்னு ஒரு ஃபிட்ஸ் வந்துருச்சு, உடனே கூட்டிகிட்டு வருவாங்க, பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், பிரெயின் டியூமர். மோஸ்ட்லி நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரெயின் டியூமர் தெரியும். இதுதான் நிறைய காமனஸ்ட் காஸ். சிலப்போ எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கல் பேஸ், இந்த மூளைக்கு அடியில் வளரக்கூடிய கட்டிகள், அது வந்து நரம்பை பாதிக்கும். நிறைய நரம்பு இருக்குது, 12 நரம்பு நம்ம உடம்புல ஒவ்வொரு சைடும் இருக்குது. ஏதாவது பர்டிகுலர் நரம்பை பாதிக்கும் போது அதோட சிம்டம் வெளிப்படையா. காமனாக பார்த்தோன்னா கண் நரம்பு, கண்ணு சரியாக தெரியல அவசியம் கிடையாது. சிம்டம்ஸ்க்கேற்ற மாதிரி நாங்கள் மாடிஃபை பண்ணி, அது ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி, அது எப்படி ஆச்சு, என்னென்ன சிம்டம்ஸ், அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நாங்கள் டயக்னோஸ் பண்ணி ஸ்கேனர் காமிச்சு தான் அந்த டயக்னோஸ் பண்ணுவோம்.
2: இதுவரை நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரூபேஷ் குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
5: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
6: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும்

0: 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். நரம்பு தளர்ச்சி, இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க பல பேர், உடல் சிரமம் மிக்க வேலைகளை பார்க்கும் மக்கள் இந்த நரம்பு தளர்ச்சியால் ரொம்பவே சிரமப்படுவாங்க. கை நடுக்கம், உடலில் பலம் குறைந்து காணப்படுவது, கொஞ்சம் வேலை பார்த்தாலும் உடனே ஓய்வு இல்லை ரெஸ்ட் தேவை, இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படும். இதற்கு அஸ்வகந்தா பொடி மிக நல்ல மருந்தாகும். ஒரு டம்ளர் இந்த அஸ்வகந்தா பொடியை பாலில் கலந்து சுகர் வியாதி இல்லாமல் இருந்தால் ஒரு டீஸ்பூன் இல்லை தேவையான அளவு பனங்கள் கண்டு பொடியும் சேர்த்து உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பு இதே போல் நாளொன்றுக்கு இரண்டு வேளை உட்கொள்ளலாம். மருந்தாக தான் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த பாலில் அஸ்வகந்தா சேர்த்து சாப்பிடுவதை தவிர தாத்ரி லோகம் என்கிற மாத்திரையும் இரண்டு இரண்டு மாத்திரை விகிதம் இரண்டு முறை உட்கொள்ளலாம். பாலோடு சேர்த்து சாப்பிடுவதனால கண்டிப்பாக இந்த அஸ்வகந்தா பொடியை உணவுக்கு முன் தான் உட்கொள்ளணும். வெந்நீரில் போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் உணவுக்கு பின் கூட உட்கொள்ளலாம். இதனால் சோர்வு, உடல் சோர்வு, அதை தவிர ஆண்களுக்கு விந்து குறைவு, இது எல்லாத்தையும் வந்து பெருக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதனால் உடல் சோர்வு இருந்தாலும் உடல் இழைப்பு இருந்தாலும் அது உடனடியாக சரியாகும். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்கியவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரன்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள்.
3: அம்மாகாரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ருவோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1 முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது

0: சோறு, மணச்சோறு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். குழந்தைகளோ பெரியவர்களோ ஆனந்தமாக விரும்பி சாப்பிட சமையல் கவரும் வகையில் இருக்க வேண்டும்.
2: கல்யாண சமையல் சாதம்.

0: திருச்சி லோகநாதன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் மாயா பசார்.
1: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை.
2: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
3: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
1: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
2: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 15 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் ஒலித்தது பூவெளி வாசலிலே படப்பாடல்.
1: மல்டிகிரெயின் மிக்ஸ்
2: அதுதான் இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒன்னு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவனா பொதுவா செய்ய வேண்டியது
1: புரோட்டீனுக்கு
2: திணை,
1: அயனுக்கு
2: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

0: கருமேகங்கள் திரண்டு காற்று ஈரம் சுமந்து வரும் அக்டோபர் மாதம் பிறந்து விட்டாலே தமிழ்நாட்டின் மூச்சுக்காற்றில் ஒருவித எதிர்பார்ப்பும் எச்சரிக்கை மணியும் கலந்துவிடும். ஏனெனில் தமிழ்நாட்டின் நீர் ஆதாரத்தை தீர்மானிக்கும் பிரதான பருவமழையான வடகிழக்கு பருவமழை கதவை தட்டும் நேரம் இது. வறண்ட நிலத்திற்கு இந்த மழை அமுதமாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் பொழியும் அதிவேக கனமழை சில நேரங்களில் பெருவெள்ளமாக மாறிவிடுகிறது. இந்த இயற்கை சவாலை எதிர்கொள்ள இம்முறை தமிழக அரசு இயந்திரமும் நிர்வாகமும் களத்தில் இறங்கியுள்ளன. மழை துளிகள் மண்ணை தொடுவதற்கு முன்பே நிலத்தடியில் அதற்கான பாதையை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பெருநகர சென்னை முதல் கடலோர மாவட்டங்கள் வரை மழைநீர் வடிகால்களில் தேங்கி கிடந்த வண்டல்களும் கழிவுகளும் அப்புறப்படுத்தப்பட்டு நீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடைபட்டு கிடந்த கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு பெருவெள்ளம் சட்டென்று வடியக்கூடிய வகையில் வழித்தடங்கள் விசாலமாக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்குவதை தவிர்க்க அதிக திறன் கொண்ட ராட்சத நீரேற்று பம்புகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வதில் முன்னெச்சரிக்கைதான் ஆகச்சிறந்த கேடயம் என்பதால் மண்டல வாரியாக பொறுப்பு அலுவலர்களும் அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டு கள ஆய்வுகள் தீவிரமாக முடுக்கப்பட்டுள்ளன. புயல் மற்றும் வெள்ளத்தின் போது எழும் அவசர சூழல்களை சமாளிக்க மீட்பு படகுகள், மணல் மூட்டைகள் மற்றும் அவசர கால மின்மாற்றிகள் மாவட்டம் தோறும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம் வழங்க பள்ளிகளும் சமுதாய கூடங்களும் நிவாரண முகாம்களும் உருமாறி உணவு மற்றும் சுத்தமான குடிநீர் வசதிகளுடன் தயாராக இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைக்காலம் வந்தாலே கூடவே வரும் காய்ச்சல் மற்றும் கொசுவால் பரவும் நோய்களை தடுக்க சுகாதாரத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் இணைந்து தூய்மை பணிகளையும் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளையும் ஒரு பக்கம் மேற்கொண்டு வருகின்றன. எல்னினோ காலத்தில் வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் மற்றும் புயல்களின் நகர்வு எதிர்பாராத விதமாக மாறி ஒரே நாளில் பெய்ய வேண்டிய மழையை சில மணி நேரங்களிலேயே பொழிய செய்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் விவசாயிகளுக்கும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அரசு தன் கடமையை செய்யும் அதே வேளையில் தங்களின் வீடுகளையும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மக்களின் முக்கிய கடமை. அந்த வகையில் அரசின் திட்டமிடலும் மக்களின் விழிப்புணர்வும் கைகோர்க்கும் போது இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு அச்சுறுத்தலாக இல்லாமல் தமிழ்நாட்டின் வளமைக்கான வரமாகவே அமையும்.
1: வடகிழக்கு பருவமழை எச்சரிக்கை நடவடிக்கை. எழுதியவர் ஜி இந்துமதி. வாசித்தவர் சித்ரா தேவி.
2: உலா வந்தது நகர்வலம்.

0: ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். ஜூன் ஆர் படத்திற்காக.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கலாமே.

0: எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் மீரா. நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சந்தோஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு தகவல் நம்ம கைபேசிக்கு வந்தது. நல்ல தகவல், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது தானே. தாயிடம் கேட்டேன் தெரியாது என்றாள். தந்தையிடம் கேட்டேன் தெரியாது என்றார். நண்பனிடம் கேட்டேன் தெரியாது என்றான். வழிப்போக்கனிடம் கேட்டேன் விவசாயியை கேள் என்றான். விவசாயியிடம் கேட்டேன் என் மனைவியிடம் கேள் என்றார். என்ன கேள்வி அது? ஏன் இவ்வளவு பேர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சுற்றி விட்டாங்கன்னு தெரியல. கேள்வி என்னென்னா, எளிதாக கடவுளை பகவானை காண்பது எப்படி? இந்த கேள்வியை விவசாயியின் மனைவியிடம் கேட்டபோது உடனடியாக பதில் வந்தது. ஆச்சரியமாக இருந்துச்சு. காலையில் மலையை வணங்குவேன், மதியம் ஆற்றை வணங்குவேன், மாலையில் பசு கூட்டத்தை வணங்குவேன், இரவில் காட்டினை வணங்குவேன்னு அந்த அம்மா சொல்ல, இவற்றில் பகவான் எங்குள்ளான்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க பெண்மணியின் பதில் தொடர்ந்தது. மலையில் வேங்கடவனும், ஆற்றிடையே அரங்கனும், பசுக்களிடையே கிருஷ்ணனும், கானகத்தில் நரசிம்மனும் உள்ளாரே, நீ அறியாயோ என்றாள். சந்தோஷ்குமார் சார், பார்த்தீங்களா, இயற்கையோடு இணைந்தவர் தான் நம் பகவான். இருகரம் கூப்பி சரணடைந்தாராம் கேள்வி கேட்ட அன்பர். நமது வாழ்க்கையே இயற்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்று தானே. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு இறை நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்றது நமது காதில் ஒலிக்குதே. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் பாத அடிகளை நினைத்து வாழ்பவர்களுக்கு எப்போதும் துன்பம் இல்லை என்பது வள்ளுவரின் திருக்குறளும் அதற்குண்டான பொருளும். நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இயற்கையை கூட நமது கடவுளா நாம் எடுத்துக்கலாம். இயற்கையை, குறிப்பா நிலம் நீர் காற்று மரம் போன்றவற்றை தவிர்த்து நமது வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. மனிதனே, நீ தவழும்போது தொட்டில், நடை பயிலும்போது நடை வண்டி, உண்டு மகிழ காய்கனிகள், அதை ருசியாய் சமைத்திட விறகு, வாலிபத்தில் கட்டில், வயோதிகத்தில் கைத்தடி, எல்லாத்துக்கும் மேலா இறுதி பயணத்துக்கு அங்கேயும் மரம் தேவைப்படுது. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் வழங்கும் மரத்தினை முடிந்தால் வளர்க்கணும், முடியாவிட்டால் குறைந்தபட்சம் வெட்டாமலாவது இருக்கணும். இது மரத்துக்கான பெருமை. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும், நிலத்துக்கு, நீருக்கு, காத்துக்கு, நெருப்புக்கு, ஆகாயத்துக்குன்னு தனித்தனி பெருமை, தனித்தனி தேவை இருக்கு. இவையெல்லாம் இல்லாமல் நமது வாழ்க்கை ஓரடி கூட நகராது. இது பற்றியெல்லாம் நாம் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறோம். யாராவது செய்யட்டும், நமக்கு என்னன்னு ஒரு அலட்சியம் எல்லார்ட்டையும் இல்லை, பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கு. சந்தோஷ்குமார் சார், நீங்கள் அப்படின்னு நான் நினைக்கல. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உலக அளவில் மழை பொழிவு குறைந்து புவி வெப்பமடையுது. இதனால் கடல் நீர் மட்டம் உயர்வு, உணவுப் பொருள் உற்பத்தியில் பாதிப்பு, நீர் பற்றாக்குறை, வறட்சி, இப்படி நிறைய பாதிப்புகள் உண்டாகின்றன. மழை பெய்யணும்னா மரங்கள் அவசியம். மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். கடந்த 20 ஆண்டுகளில் சீனா, இந்தியா ஆகிய நாடுகளில் மரங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நாசாவின் ஆய்வு தெரிவிக்குது. இதுக்கு அடுத்து ஐரோப்பிய யூனியன், கனடா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கையை எதிர்த்து யாரும் எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இயற்கையோடு ஒன்றித்தான் வாழணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
4: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே.

0: மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8 மணி, ஆகாஷவாணி. புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள் கேட்போம். முதலில் வணக்கம் சென்னை படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், பிரகதி பாடியுள்ள பாடல்.

0: மல்டிகிரெயின் மிக்ஸ்னு தான ஃபேமஸ்.
1: அதுதான் அதுதான் இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவுனா பொதுவா செய்ய வேண்டியது,
0: புரோட்டீனுக்கு
1: திணை,
0: அயனுக்கு
1: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
2: நேயர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: தாண்டவம் படத்திற்காக ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரு இசை பாடல்களை இன்று காலை 8:45 கேட்டு ரசிக்கலாம்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: பாரம்பரிய அரிசியில ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 variety ஆஃப் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை, இதை வந்து பேஸ் பண்ணி இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை, இதை வந்து 6 variety ஆஃப் கீரை கஞ்சி மிக்ஸ்ன்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
3: மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாபால் அவர்களுடன் நேர்முகம்.
1: தொடர்ந்து
4: திராட்சை ரகங்கள், நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ், அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்கள் ஆகும்.
3: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் வைட்ரல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவர்கள் தரும் தகவல்கள்
1: ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
5: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: Akashvani presents Morning News. Good morning, I'm Sarabjit Kaur. The headlines. President Draupadi Murmu appoints 6 governors. Rajendra Vishwanath Arlekar moved to Tamil Nadu and O.P. Mathur to Kerala.

0: இன்று நவ துர்க்கைகள் ஆலயம்.
1: அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும்.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்க்கையம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம்.
1: ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநடைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்க்கைகள் அப்படின்னு சொல்ற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிரக வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர் மூலஸ்தானத்தில் துர்க்கையம்மன் வீட்டு இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இங்கே மட்டும்தான் சாந்த துர்க்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலயம் சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவ துர்க்கைகள் வீட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல துர்க்கை, ஸ்தல துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூரிய துர்க்கை, பிரம்ம துர்க்கை, வன துர்க்கை, மகா துர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு.

இந்த ஆலயத்துல இருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அது போக காலபைரவர், காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபைரவர் அப்படிங்கிற பேர்ல இங்க எழுந்திருக்கிறாரு. விஜயம்னாவே வெற்றி. கோயில வந்து கொடிமரம் உண்டு, கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்துல இரண்டு வகையான உற்சவங்கள், ஒன்னு ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்புறம் திருவாடிப்புறம்னு சொல்லுவோம், அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகைன்னு சொல்ல போனா நவராத்திரி. நவராத்திரி வந்து நமக்கு தெரியும் 9 விஜயதசமியுடன் சேர்த்து 10 மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜை ஆரம்பிச்சு கொடிமரத்தில் கொடி கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா கொழு, நவராத்திரி வந்து கொழுதான சிறப்பு. அந்த கொழு படிகள் அமைச்சு தெய்வத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த கொழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அம்மனுக்கு மிக பக்தி சிரத்தையுடன் 10 விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த குழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர் இருந்து ஆரம்பிச்சு பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரங்கள் நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில, ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்னைக்கு விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகள் கூப்பிட்டு வருவாங்க, அவங்க நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்தறிவிப்போம். முறையாக அந்த எழுத்தறிவிச்சு பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு முயற்சியாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் தரிசித்து அம்மாவோட பேரில் பெரும்படி மனதார வாழ்த்திடுவோம்.

எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. நான் இந்த கோயிலுக்கு வந்து வருகை தரும் ஒரு பக்தர். இங்கேருந்து நவராத்திரி கொலுவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதில் துர்காஷ்டமியானது அம்மனுடைய பிறந்த நாளாக வந்து கும்பிட்றாங்க. அந்த அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 9 நாளைக்கு 2 காலமும் அபிஷேகமாகும். நம்ம எந்த காரியத்தை நினச்சி வரோமோ அந்த காரியமானது ஜெயமாயிரும். நவராத்திரி விசேஷமானது 9 நாளும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கொலுவுக்கு வந்து பொம்மையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்களே பூஜையில் வச்சு திருப்பி வந்து அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க.

அந்த மாதிரி நீங்கள் எந்த காரியமும் நினச்சி ஜெயமாகனு வர்றீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வந்து ஜெயமாகும். அதாவது இந்த நவராத்திரி உற்சவத்தனைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியமானது நிறைவேறாமல் இருக்கும். அவங்களுக்கு நிறைவேறும் பட்சத்தில் கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாண செட்டு கொடுக்கறது, மண்டபத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்க வந்து சந்தான லட்சுமியை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வீடு மனை அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு அதுக்கு இது கிடைக்கிறதுக்கு அந்த வீடு மனை அந்த மாதிரி பொம்மைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி திருப்பி வீட்டில் கொண்டு போய் அதை வச்சு பூஜை பண்ணி அவங்களோட காரியம் நிறைவேற வரைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணலாங்க. அது ஒரு நவராத்திரி ஒரு சிறப்பு.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணன். தாராபுரம் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்கையம்மன் திருக்கோயில். துர்கையம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஆடி பூரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. நவராத்திரி என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து தசரா கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நகர் ஊர்வலம் போவாங்க. நகர் ஊர்வலம் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணு அம்சமும் வந்து துர்காவை வந்து அபிவஜிச்சிருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நாள் விரதம் இருந்து என்ன நினைக்கிறோமோ அந்த கடைசி நாள் வந்து அம்மா வந்து நிறைவேற்ற வைப்பாங்க.
1: வணக்கங்க, தாராபுரம். எங்கள் பேர் பாக்கியலட்சுமிங்க. இங்கே துர்கம்மா கோயிலில் நவராத்திரி சிறப்பு பூஜை நல்லா பண்ணுவாங்க. எல்லா குழுவும் வைப்பாங்க. எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே சிறப்பாக வைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் குழுவுக்கு வந்து கலந்துக்குவோம். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையும் வைப்பாங்க வருஷம் வருஷம் ஆடி மாதத்தில். அதையும் வந்து நாங்கள் கலந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜைக்கு வந்தோம் ஆடி மாதத்துக்கு. நல்ல சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே சிறப்பாக நல்லா இருக்கு.
2: வணக்கம். என் பேர் வந்து வீரலட்சுமி. இங்கே தாராபுரத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் கோயிலில் நவராத்திரி மிக சிறப்பாக நடக்குங்க. நான் வந்து முத வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்துட்ருக்குறேன். இப்போ வருஷ வருஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலையை வந்து பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நவராத்திரி ஒம்பது நாளுமே தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு போவோம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45. ஆகாஷ்வாணி புத்தம் பொது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல் ரமேஷ் விநாயகம் பாடியது அழகிய தீயே படத்திற்காக.

விஜய் யேசுதாஸ் மதுமிதா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல் கள்வனின் காதலி படத்திற்காக. திரைக்கானத்தில் நிறைவாக ரஃபி மகேஸ்வரி ராணி பாடிய பாடல் கேட்கலாம், ஜக்குபாய் படத்திற்காக.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரை இசை பாடல்கள் ஒலிக்கும் 10 மணிக்கு முத்து சிதறலாய். இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் சுகந்தி வீரராகவன். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்று மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். சாரசமுகி சகல பாக்யா.

நேரம் 9:28. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழாவில் மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, கல்யாணி ராகம், ஆதிதாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நவராத்திரி இசை விழாவில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:05 10 முத்து சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல், படம் சதி லீலாவதி.

0: நந்தவன தேத திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: மல்டி கிரெயின் மிக்ஸ்னா தான ஃபேமஸ்.
2: அதுதான் அதுதான் இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒன்னு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவனா பொதுவா செய்ய வேண்டியது
1: புரோட்டீனுக்கு
2: திணை,
1: அயனுக்கு
2: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
0: ஆகாஷ்வாணி சென்னை முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:23. தொடர்ந்து மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் எல்லாமே என்ற ஆசாதான்.

சேதனம் திரைப்படத்தில் மனோஜ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். முத்துச்சிதறலை தொடர்ந்து இளையராகம் திரைப்படத்தில் அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல் இப்போது

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை, இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரை கஞ்சி மிக்ஸ்ன்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
0: மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாமால் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: திராட்சை ரகங்கள், நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ், அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்களாகும்.
0: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.
3: முத்துச்சிதறலில் தொடர்ந்து கட்டுமரக்காரன் திரைப்படத்தில் மனோ சித்ரா.

கேட்ட அந்த பாடலுடன் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா கே சித்ரா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

கம பமக சத்து பாப்ப நின்னிதாத சாச நின்னிக்காக பதனி சகம பாப்ப கூட்டத்திலே கோயில் கூறா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தத்தாஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரை கஞ்சி மிக்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
0: மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாமால் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: திராட்சை ரகங்கள், நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்கள் ஆகும்.
0: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தம் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: கேட்ட இந்த பாடலுடன் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 12 மணி.
2: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
4: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
3: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
4: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
4: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
3: ஆனா அக்கா,
4: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
3: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி வித்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பயோ ஃபார்மா சக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சிறுதானியங்கள் குறித்து சமையற்கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. தற்காலத்தில் இதிகாசங்களின் அவசியம் உரை வழங்குபவர் சமஸ்கிருத துறை துணை பேராசிரியர் டாக்டர் ஆர் குருபிரசாத் அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணைச் செய்தி.

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் என் ஞானாம்பாள் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கேற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் புற்றகெல்லில் முறை. ஃபுட் ரிலீஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணைப்பேராசிரியர் முனைவர் ஜே மதிவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். 8:05-9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி பெண் குழந்தைகளின் உடல்நலம் குறித்து உட்சுரப்பியல் நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கடிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has said the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Mr. Modi said, India's progress is rooted in collective growth and shared opportunities. He said the power is not just the ability to move ahead, but it is also the ability to empower others. He said in the present era, digital power has emerged as one of the key drivers of this transformation and playing a significant role in advancing this vision. Mr. Modi stated that digital power has opened up greater opportunities for India.
5: इनोवेशन की पावर भी ऐसी ही है, एक आइडिया को प्रोडक्ट में बदलना, एक प्रॉब्लम को सॉल्यूशन में बदलना, ये अपने आप में एक बड़ी क्षमता है. लेकिन जब यह अवसर समाज के अधिक से अधिक लोगों को मिलता है तो शक्ति का संतुलन बनता है और इसका प्रभाव कई गुना बढ़ जाता है. भारत की स्टार्टअप जर्नी इसी बदलाव का उदाहरण है.
4: The Prime Minister said the government's constant endeavor is to ensure that India's capabilities open new doors of opportunity for other countries as well. Mr. Modi highlighted that India had lifted 25 crore people out of poverty over the past decade.
5: Power ke purpose par jo focus hai, yahi soch governance mein bhi zaruri hai. Sarkar ke paas authority hai. लेकिन इसका उद्देश्य ये नहीं होना चाहिए कि देश का नागरिक सिस्टम पर ही निर्भर हो जाए, बल्कि इसका मकसद ये होना चाहिए कि देश के

0: இதுவரை சங்கீத சாரலில் வி வித்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள

0: தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014 செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்புச் சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000-க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
0: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனா்.

0: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம் மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:35. ஆகாஷ்வாணி சென்னை, மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கும் பிற பகுதி வாழ் மீனவர்களுக்குமான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1 மீட்டராக, நாளை பகல் 1 மணி வரை இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். விசாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். அதே சமயத்தில் வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும் வாய்ப்பும் உண்டு. விஜயநகரம் கடலோர பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெலிசை பாடல்கள் கேட்கலாம். டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடலுக்கு இசை டி கே பத்மநாபன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 1:20.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பயோஃபார்மா சக்தி என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் சுகாதாரத்துறைக்கும் மருந்து தொழில் துறைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புதிய முயற்சி பற்றி பார்க்கலாம். அதன் பெயர் பயோஃபார்மா சக்தி. உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் போன்றவற்றை உயிரி மருந்துகள் அல்லது பயோஃபார்மசூட்டிகல்ஸ் என்று அழைக்கின்றோம். புற்றுநோய், நீரிழிவு நோய் எதிர்ப்பு தொடர்பான பல்வேறு பாதிப்புகள் உள்ளிட்ட சிக்கலான நோய்களுக்கு நவீன உயிரி மருந்துகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த துறையில் இந்தியா ஏற்கனவே குறிப்பிடத்தக்க திறனை கொண்டுள்ளது. ஆனால் ஆராய்ச்சி, புதிய மருந்து கண்டுபிடிப்பு, மருத்துவ பரிசோதனை, உற்பத்தி மற்றும் உலகளாவிய போட்டி போன்ற துறைகளில் இன்னும் அதிக முதலீடும் கட்டமைப்பு வசதிகளும் தேவைப்படுகின்றன. இந்த தேவையை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ளதே பயோஃபார்மா சக்தி திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உயிரி மருந்து துறைக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பது, புதிய உயிரி மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை உருவாக்கும் திறனை அதிகரிப்பது, மேலும் இந்தியாவை உலகின் முன்னணி உயிரி மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றாக உருவாக்குவது ஆகும். இதன் மூலம் நவீன ஆய்வகங்கள், ஆராய்ச்சி வசதிகள், தொழில்நுட்ப மேம்பாடு, திறமையான மனிதவள உருவாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கலாம். மேலும் அரசு, கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருந்து நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இந்தியாவில் உருவாகும் புதிய மருந்துகள் இந்திய மக்களுக்கே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் பயனளிக்கும் வாய்ப்பும் உருவாகும். அதோடு உயர்தர உயிரி மருந்துகள் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுவதால் எதிர்காலத்தில் மருந்து பாதுகாப்பும் விநியோக திறனும் மேலும் வலுப்பெறலாம். இளம் விஞ்ஞானிகள் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறையில் பணியாற்ற விரும்பும் மாணவர்களுக்கும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆராய்ச்சி முதல் தொழில் முனைவோர் வாய்ப்புகள் வரை பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும். பயோஃபார்மா சக்தி என்பது ஒரு மருந்து திட்டம் மட்டுமல்ல. இது ஆராய்ச்சி, புதுமை, உற்பத்தி மற்றும் சுகாதார பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் ஒரு பெரிய முயற்சி என்ற வகையில் பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கண்டுபிடிப்பு, இந்தியாவில் உற்பத்தி, உலகிற்கு வழங்கல் என்ற இலக்கை நோக்கி இந்திய உயிரி மருந்து துறையை

நகர்த்துவதில் இத்தகைய முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அறிவியல் வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் போது அதன் பயன் உண்மையான சமூக முன்னேற்றமாக மாறுகிறது. அந்த வகையில் பயோஃபார்மா சக்தி இந்தியாவின் உயிரி மருந்து துறைக்கு புதிய சக்தி, சுகாதாரத்துறையின் எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையாக உருவாகியுள்ளது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பயோஃபார்மா சக்தி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: மல்டிகிரெயின் மிக்ஸ் அதுதான்
1: அதுதான். இந்த ஆறு மில்லட்டையும் நீங்க வந்து ஒன்னோட ஒன்னு சேர்க்கவே கூடாது. இப்ப நீங்க வீட்டுல சத்துமாவுனா பொதுவா செய்ய வேண்டியது
0: புரோட்டீனுக்கு
1: திணை,
0: அயனுக்கு
1: கம்பு, அவையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பாத்தீங்கன்னா.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் சிறுதானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிய கேளுங்க. சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 1:10 சென்னை அலைவரிசை 1 மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.
2: இன்று பிற்பகல் 3:01.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி பெண் குழந்தைகளின் உடல் நலம் குறித்து உட்சிறப்பியல் நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் திங்கள் முதல் வெள்ளி வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகள் தினந்தோறும் 3:02 ஒலிபரப்பாகி வருகின்றன. கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Mr. Modi said India's progress is rooted in collective growth and shared opportunities. Mr. Modi stated that digital power has opened up greater opportunities for India.
4: भारत मदर ऑफ डेमोक्रेसी है. भारत में 100 से ऊपर भाषाएं हैं. करीब 80,000 रजिस्टर्ड न्यूज़पेपर और पब्लिकेशंस हैं. 1,000 से ज्यादा सैटेलाइट टीवी चैनल्स हैं. हमारे यहाँ अलग अलग मुद्दों पर खुलकर बहस होती है. अलग अलग दृष्टिकोण पर जनता चर्चा करती है. और वर्तमान समय में इसमें जिसने एक बड़ी भूमिका निभाई है वो है डिजिटल पावर.
3: The Prime Minister said India's economic growth is taking place on a strong foundation amidst global uncertainty. He said the GDP growth stood at 7.8% in the first quarter of this financial year. Mr. Modi highlighted that India had lifted 25 crore people out of poverty over the past decade.
4: Power ke purpose par jo focus hai, yahi soch governance mein bhi zaruri hai. Sarkar ke paas authority hai. लेकिन इसका उद्देश्य ये नहीं होना चाहिए कि देश का नागरिक सिस्टम पर ही निर्भर हो जाए, बल्कि इसका मकसद ये होना चाहिए कि देश के नागरिक सक्षम हो, सशक्त हो. और भारत इसी रास्ते पर चल रहा है. इसी रास्ते पर चलते हुए भारत ने बीते एक दशक में 25 करोड़ लोगों को गरीबी से बाहर निकाला है.
3: India is hosting the first Bay of Bengal initiative for multi-sectoral technical and economic cooperation, BIMSTEC Home Ministers meeting in New Delhi. This historic meeting highlights the collective commitment to combating terrorism, transnational organized crime, narcotics, radicalization, human trafficking, illicit financial flows, and cyber threats. Speaking on the occasion, Union Home Minister Amit Shah said BIMSTEC has emerged as an important platform for regional integration, economic cooperation and collective security. He said India has always been committed to peace and human welfare, guided by the principle of Vasudhaiva Kutumbakam. Mr. Shah reiterated that India respects the sovereignty

0: and territorial integrity of all countries and believes in the peaceful resolution of disputes. Reaffirming India's policy of zero tolerance towards terrorism, the Home Minister called for a collective commitment to ensure that no terrorist network finds space within the region for shelter, recruitment, training, financing, or activities against neighbouring countries. Principal Secretary to Prime Minister P.K. Mishra has said data collection and analysis are essential for evidence-based policy making, particularly in the era of artificial intelligence. Addressing the Ministry of Statistics and Program Implementation Conclave at Bharat Mandapam in New Delhi today, Mr. Mishra said data would form the foundation of India's development journey. He added that India had undergone major transformation over the past decade, with significant progress in infrastructure, digital public services, financial inclusion and entrepreneurship. Canadian Foreign Minister Anita Anand will be on a two-day visit to India from today. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill and Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary tomorrow. Canada's High Commissioner to India Christopher Kuta said Canada is looking to strengthen bilateral trade with India through a proposed free trade agreement, greater investment and increased movement of people between the two countries. In Nepal, more than 100 foreign trekkers are stranded at various locations after flooding over the weekend swept away hiking trails and bridges in the country's central region. Authorities rescued 321 people, including 12 foreigners today, after a pre-dawn landslide in Gorkha district about 100 kilometers west of Kathmandu blocked the Budhi Gandaki River, triggering downstream flooding. Rescue and relief operations are underway. Benchmark domestic equity indices were trading around 0.8% higher in the afternoon session today. Sensex climbed 554 points to 72,479 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neeram Urumani Patanimidam
2: Akashwani. என்னுயிர் தோழி இன்றைய நிகழ்ச்சியில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
3: சமைக்கும்போது சில காம்பினேஷன்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய சுவையும் மாறுபட்டுரும், இன்னொன்று அது ஒவ்வாமையும் எதிர்வினையும் கிளப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை கண்டிப்பாக சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
4: கண்டிப்பாக இருக்குது. நல்ல ஒரு கேள்வி இது. சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் மில்லட்டை தனியாக சாப்பிடணும். பொதுவாகவே நான் வந்து சிறுதானியங்களை மிக்ஸ் பண்ணுறத நான் அலோவே பண்ணுறது கிடையாது. அது வந்து அலோவ் பண்ணுறது இல்லைன்னா அது நல்லது கிடையாது நம்ம உடம்புக்கு.
3: ஆனால் மல்டி கிரெயின் மிக்ஸ்னு தானே ஃபேமஸ்.
4: அதுதான் அதுதான் மக்களும் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா தானியமும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டா எல்லா சத்தும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு
3: அப்படிதான் நினச்சிக்கிறாங்க.
4: அது வந்து ரொம்ப தவறான கண்ணோட்டம். இப்போ நம்மளே வந்து ப்ரோட்டீனை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இப்போ 50 கிலோ வெயிட்னா நீங்கள் 50 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளால் ஒரு நாளைக்கு 50 கிராம் ப்ரோட்டீன் எத்தனை விதத்தில் எடுக்க முடியுது? இப்போ ஒரு அசைவம் சாப்பிட்றவங்களால முடியும், முட்டை சாப்பிட்றவங்களால ஏதோ முடியும். ஒரு சைவம் சாப்பிட்றவங்களால 50 கிராம் வந்து ஒரே நாளில் எடுக்கிறதுக்கு அவங்க நிறைய பிரயத்தனப்படணும். இப்போ ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் அவங்க 50 கிராம் பருப்பு போட்டால் தான் சாம்பார் போதும் அவங்களுக்கு அதுவே. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு 50 கிராம்னா அதில் எப்படி கிடைக்கும்? 50 கிராம் போட்டால் இவ்வளோதான் பாடியில் அப்சார்ப் ஆகும்னு நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு சார்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த பருப்பு மட்டுமே நான் சொல்கிறேன், நீங்கள் பருப்பு 50 கிராம் எடுக்கிறீங்க, அந்த 50 கிராமில் ஒரு 10 என்னமோ தான் நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை தானியத்தை மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த சத்து அப்சார்ப் ஆகும் பாடியில்? அந்த கண்ணோட்டம் வந்து மாறவே மாட்டேங்குது. அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. ஏன் வந்து எல்லாரும் வந்து இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் போட்டால் எல்லா சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க? அது ரொம்ப தப்பு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் மில்லட்னு சொன்னாலே அதை வந்து எக்காரணம் கொண்டு சேர்க்கவே கூடாது.
3: எங்களுக்காக திரும்ப ஒரு முறை அந்த பாசிட்டிவ் மில்லட்ஸோட பேரோட சொல்லி எங்களுக்கு நேர்களுக்கு சொல்லுங்க.
4: அந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் வந்து வரகு, திணை, சாமை, குதிரவாளி, பனிவரகு, குலசாமை, இந்த 6 மில்லட்டையும் நீங்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்க்கவே கூடாது. இதை வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் தனியாக தான் சாப்பிடணும். வரகுனா வர

வரகு மட்டும்தான், திணைனா திணை மட்டும்தான். திணையும் வரகும் மிக்ஸ் பண்ணவா கூடவே கூடாது. இந்த ஆறும் சேர்க்கவே கூடாது. கம்பு, சோளம், ராகி, மேஜர் மில்லட்னு சொன்னால இந்த மூணை நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகிற தன்மை கிடையாது. இது நீங்கள் சேர்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு டைஜஷன் பிரச்சனையோ எதுவுமே வராது. அதுவுமே நான் சேர்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்குமே வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம்னு ஒன்று இருக்கும். உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிப்பட்ட சுவைன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா

எல்லாத்துக்குமே வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம்னு ஒன்று இருக்கும். உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிப்பட்ட சுவைன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றாவே சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்கள் இதில் வெரைட்டியாக காட்ட முடியாது. டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் தனித்தனியாக சாப்பிடும்போது ஒன்றொன்றும் தனித்தனியான சுவையில் இருக்கும். உங்களால் வெரைட்டி காட்ட முடியும். ப்ளஸ் எல்லாத்தையும் மீறி இது தனியாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தேவையான சத்து வந்து உங்கள் உடம்போட சேரும்.

0: சமையல் அப்படிங்கறதே ஒரு கலவை தான். ஒரு இண்டிவிஜுவலா ஒரு அரிசி மட்டுமே நம்ம சாப்பிட போறதில்ல, இல்ல ஒரே ஒரு காயை நம்ம சாப்பிட போறதில்ல, அது ஒரு காம்பினேஷன் தான் சமையல் நம்ம செய்யறோம். அப்படி இருக்கும்போது இந்த சிறுதானியங்களை மட்டும் சமைச்சு சாப்பிடும் போது கலந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்களே?
1: பச்சரிசியும் புழுங்கலரிசியும் ஒன்னா போட்டு நம்ம சாதம் வைக்கிறோமா?
0: இல்லையா,
1: புழுங்கலரிசி சாப்பிடுறவங்க அதை சாப்பிட்றாங்க, பச்சரிசி சாப்பிட்றவங்க அதை சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சர்க்கரை பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா பச்சரிசியில் பண்ணுவாங்க, ஏன்னா அதோட டேஸ்ட் டிஃபராக இருக்கும். புழுங்கலரிசி சர்க்கரை பொங்கலுக்கும் பச்சரிசி சர்க்கரை பொங்கலுக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ அதனால தான் அதை தனித்தனியாக செய்கிறோம் நம்ம. அதே மாதிரி தான் இதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னா சில இது சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ராத்திரியில் வந்து நீ கீரை சாப்பிடாதன்னு சொல்கிறாங்க. நான் அதை சாப்பிட்டா என்னன்னு நம்ம ட்ரை பண்ணலாம், பண்ணலாம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால பின்விளைவுகள் யாருக்கு வருது? நம்மளுக்கு தான் வருது. இப்போ திருமண பக்கமெல்லாம் பிரியாணி, நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் மத்தியானம் தான் சாப்பிட்ணும், அப்போனா தான் அது டைம் எடுத்து அது டைஜஸ்ட் ஆகி உங்கள் பாடி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ராத்திரி 10 மணிக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம்.
0: மிட் நைட் பிரியாணி
1: சாதாரணமாக சாப்பிட்டாலே 2 மணி நேரம் கழித்து படுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 12 மணிக்கு பிரியாணியை சாப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேன், இப்படியே கையை கழுவிட்டு அப்படியே படுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ அது அந்த உடம்புக்குள்ளே போய் அது என்ன பண்ணும் அது? அப்போ நம்மளுடைய கட்டுன்னு சொல்லக்கூடிய குடல் அது பாவம் தானே, நம்ம வாய் இருக்கு சொல்கிறோம், அதுக்கு வாய் இல்லை, அது எப்படி சொல்லணும் சொல்லுங்கள்? அப்போ எனக்கு வயிறு ஊத்து வாகலாம் அது ஆகலைன்னா எப்படி? அப்போ அது டைஜஸ்ட் ஆகாது, அது அப்படியே கொழுப்பாக உடம்புல சேர்ந்துடும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குண்டாகும். அப்புறம் 25 வயசு 30 வயசுல எனக்கு வந்துருச்சுன்னா

0: எப்படி வராம இருக்கு?
1: நீங்க சொன்ன மாதிரி குடலுக்கு வாயிருந்தா அது கதற இருக்கு.
0: கதறம் கதறம் தான் அது. அது முடியாதனால அது அமைதியா உட்காந்து அது கதற முடியல, அது வேற வழியில காட்டுது. நீ என்னை எவ்வளவு படுத்துறல, நான் உன்னைய படுத்துறேன்னு திரும்ப அதை செய்யுது. அவ்வளவுதான் வித்தியாசம்.
1: இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் மேம். இப்ப நீங்க வந்து சிறுதானியங்களை இந்த மாதிரி சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நான் வந்து வரகு தனியா வரகு பொங்கலா சமைக்கிறேன், திணை தனியா திணை பாயசமா சமைக்கிறேன், அதை நான் அப்படி ஒரே பிளேட்ல வச்சு சாப்பிடலாமா?
0: அது நீங்க சாப்பிடலாம். ஏன்னா இப்ப நீங்க சாப்பிடுற அளவு வந்து பாயாசம் வந்து கொஞ்சமா தான் சாப்பிடுவீங்க, ஆனா பொங்கல் வந்து அது மாதிரி ரெண்டு மடங்கு சாப்பிடுவீங்க. ஆனா நம்ம சொல்றோம், இப்ப நான் பிராக்டிக்கலா நான் கேட்கறேன், நம்ம ஒரு நாள் கிழமைனா தான் ஒரு பாயாசம் அப்படின்லாம் வெரைட்டி செய்வோம். தினப்படி சமையலுக்கு நம்ம பாயாசம் செய்வோமா? கண்டிப்பாக மாட்டோம். அப்போ உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா பண்டிகைனாலையும் நம்ம பாயாசமோ சக்கரை பொங்கலோ செய்கிறோம். பட் எவ்வளோ செய்கிறோம், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், இந்த இவ்வளோ தான் சாப்பிடுவோம். அதிகபட்சம் போனால் ஒரு வீட்டில் இருக்க குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க, ஓட ஓடலாம் வைக்கலாம். நம்மளுக்கு அது இல்லை. ஆனால் குழந்தைங்களுமே ஓடி விளையாட மாட்டேங்கிறாங்க, அது அதை விட பெரிய கஷ்டம்.
1: சில இடங்களில் ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கொடுக்குறாங்க, அதுவும் முக்கியமாக சிறுதானியங்களில். அதில் எப்படி இருக்கும்னா, வரகில் புளியோதரை இருக்கும், திணையில் உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் இருக்கும், அதே மாதிரி கூட ஒரு உருண்டை இருக்கும், அது வந்து ஏதோ ஒரு தானியத்தில் செஞ்ச உருண்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டியை ஸ்பெஷல் மீல்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி வருதுன்றதுக்காக தான் இந்த கேள்வி நான் கேட்டேன்.
0: நீங்க கேட்கறது புரியுது, பட் அதை வந்து என்னால தவிர்க்க முடியாது. அவங்க கொடுக்கறது
1: நம்ம தவிர்த்துக்கலாம்,
0: நம்ம தவிர்த்துக்கலாம், எதுவுமே நம்ம தான் தவிர்த்துக்கணும். சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கோ ஒரு நாள் தானே பரவாயில்லன்னு சொல்றோம். இப்ப நம்மளே வெளியில போறோம், நம்ம போற இடத்துல அது கிடைக்கல, அப்ப இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நேரம் பண்றதுனால தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க கேட்டீங்க மல்டி மில்லட் கிரெயின், மல்டி மில்லட் சத்து மாவுன்னெலாம் வருது. இப்ப அந்த சத்து மாவை வாங்கி நம்ம யாருக்கு பண்றோம்? நீங்க அந்த குழந்தைக்கு தான் கொடுப்பீங்க. இந்த மாதிரி மாவா வச்சிங்கன்னா ஒன்று அதில் கூழ் காய்ச்சலாம், இல்லை கஞ்சி மாதிரி. நீங்க டெய்லி அதை எப்படி அதுக்கு கூழாக கொடுப்பீங்க? அதுக்கே அது பார்த்தாலே அதுக்கு பிடிக்காம போயிருவோம்.
1: ஆனால் சத்து மாவு அதானே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வீட்டில்,
0: அதுதான் தப்புங்கிற நான். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து மற்ற தானியங்களையும் நீங்கள் பழக்க மாட்டேங்கிறீங்க. இதுலேயே தான் எல்லாம் வந்துருச்சு, இதுலேயே தான் எல்லாம் வந்துச்சுன்னு. ஒன்று முதல்ல நம்மளுக்கு ஒரு நேரமின்மை, அடுத்தது கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுல்ல. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வணக்கிடுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம அம்மா நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்க? அம்மா கொடுத்ததில் பாதியாவது நம்ம கொடுக்க வேண்டாமா? யாரை யாருக்கு கொடுக்க போகிறீங்க? நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்ம வருங்கால சந்ததிகள். இப்போ அவங்களுக்காக தான் நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம், அவங்களுக்காக தான் எல்லாம்னு சொல்கிறோம், சம்பாதிக்கிறதே உனக்காக தான் சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்குறது தானே முக்கியம் நம்மளுக்கு. சுவர் இருந்தால் தானே சித்திரம், அது ஆரோக்கியமாக இருந்தால் தானே நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு.

0: இப்போ ஜென்ரலாகவே இந்த சத்து மாவு மிக்ஸ் செய்கிறாங்கல்ல வீட்டில், அதில் வந்து எல்லா வெரைட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க, கோதுமை கொஞ்சம், அரிசி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம் போடுறாங்கல்ல, அது கரெக்டா?
1: இப்போ நான் சொன்ன மாதிரி சில இதை சேர்க்கலாம் சில இதை சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வீட்டில் சத்து மாவு வந்து பொதுவாக செய்ய வேண்டியது சத்து மாவுனா இந்த கம்பு, சோளம், ராகி, அடுத்தது கோதுமை, அப்புறம் ஒரு செகப்பரிசி, அப்புறமா கொள்ளு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் மெயினாக கொண்டக்கடலை, கடலை வெரைட்டியில் இது. சிலர் வந்து கொஞ்சம் கொள்ளு சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும்போது இதற்கு எதிர்வினை கிடையாது, நம்மளுடைய உடம்பை வந்து இது கெடுக்காது, உடம்புக்குள்ளே போய் இது வந்து கெடுதல் பண்ணாது, அதனால் இதையெல்லாம் சேர்க்கலாம். இதுதான் வந்து சத்துமாவோட பேசிக் காம்பினேஷன் வந்து இது தான். இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்ததுனால எல்லாம் பாரம்பரிய அரிசியை சேர்க்கணும்னு சொல்லி அதை அவ்வளோத்தையும் போடுறாங்க, ப்ளஸ் எல்லா மில்லட்டையும் போடுறாங்க. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகையிலையுமே வந்து பச்சை பயிர் தான் பொதுவாக சேர்ப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எல்லா பயிர், எல்லா தானியம், எல்லா அரிசி வகைகள் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்க்குறாங்க. அது நீங்கள் எல்லாம் சேர்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இன்னொன்றுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு, தனிப்பட்ட சுவை உண்டு. அது எல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த வயிறு வந்து இது என்ன இது என்னன்னு கூட அதுக்கு புரியாது.
0: சாப்பிடும்போது கூட தயிரும் மாவடுவும் ஒத்துக்கும், ஆனால் சக்கரை பொங்கல் வடகரி சேர்த்த மாதிரி சாப்பிட்றதுங்கன்னு சொல்ல வரீங்க.
1: அந்த மாதிரி தான்.
0: இப்போ சத்து மாவை பற்றி பேசணும். உருண்டைகள் செய்கிறாங்கள மேம், மாவு உருண்டைகள் செய்யும் போது இதே மாதிரி இந்த சத்து மாவை செஞ்சு அதை உருண்டையாக சாப்பிட்றது நமக்கு ஹெல்த்தியா இல்லை அது கஞ்சியாக சாப்பிட்றது நல்லதா?
1: அதாவது யாருக்கு கொடுக்குறோன்றதுப்பா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உருண்டையாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு வளர்ற குழந்தைங்க, ஒரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே இனிப்பு கொஞ்சம் குறைக்கணும்னு வர்றவங்க கஞ்சியாவோ வர ஃபார்மேட்டில் சாப்பிட்ணும், அவ்வளோதான்.
0: என்னென்ன சத்துக்கு என்னென்ன மில்லட்டை சொல்வீங்க அப்படின்ட்டு ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன் மேம். ப்ரோட்டீனுக்கு
1: திணை,
0: அயனுக்கு
1: கம்பு,
0: கால்சியமுக்கு
1: கேழ்வரகு,
0: ஃபைபருக்கு
1: வரகு. எல்லா சிறுதானியத்துலையும் ஃபைபர் நிறைய, குறிப்பாக வந்து வரகுல நிறைய.
0: டக்குன்னு சமைச்சு முடிக்கணும் இன்ஸ்டன்ட் சமையலுக்கு.
1: இன்ஸ்டன்ட் சமையல் சிறுதானியத்தில் கொஞ்சம் கஷ்டம், நம்ம இன்ஸ்டன்ட் கூடாதுன்றதான் சிறுதானியத்தோட கான்செப்டே. அதில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இன்ஸ்டன்ட்டாக பண்ணிக்கலாம், ஒன்றுமே இல்லை. ஒரு தோசை மாவு இருக்குது, அதில் நான் ஒரு வெரைட்டி பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக நினச்சிங்களா, ரொம்ப மனக்கிட வேண்டாம். ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க மாவை. ஒன்றுத்தில் வந்து ஸ்வீட்டு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கலந்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் போட்டு முந்திரி அதெல்லாம் போடுறதா போட்டுக்கிட்டு குழி பணியாரமாக நீங்கள் தாராளமாக ஊற்றி கொடுக்கலாம். ஒரே மாவு தான், நீங்கள் இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு தான். இன்னொரு பாட்டில் நல்ல வெங்காயம், கேரட்டு அதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி தாளித்து போட்டு கார பணியாரமாக கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு.
0: எனக்கு அதிரசம் சாப்பிடணும்னு ஆசை, அதை நான் சிறுதானியத்தை சாப்பிட முடியுமா?
1: தாராளமாக செய்யலாம். திணை அதிரசம் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நார்மல் அதிரசத்துக்கு போகவே மாட்டிங்க. திணையும் வரகும் அதிரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்த சாதம் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க சிறுதானியத்தில். கலந்த சாதம் வரகுலையும் பனிவரகுலையும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் எப்படி நம்ம கலந்த சாதம் உதிரியாக கேட்போமோ அதை மாதிரி இதை ரெண்டுத்தையும் அடிச்சுக்கவே முடியாது. அடுத்து தயிர் சாதம், சாமையும் குதிரவாலையும் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாமை தயிர் சாதம் தான் நீலகிரி மாவட்ட தோடர்களோட ஸ்பெஷலு. அது மாதிரி நீங்கள் ஸ்வீட்டு சிறுதானியத்தில் செய்யலாமா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னா மாவு உருண்டை வந்து எல்லாத்துலேயுமே செய்யலாம். நீங்கள் அந்த மாவு உருண்டைக்கே வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரோட்டீன் நிறைய வேணும்னா பொட்டுக்கடல அரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு பச்சை பயிரை வறுத்து அதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் மாவாக்கி. ஸோ அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.

0: எனக்கு வந்து நான் அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கேன், வெயிலே கிடையாது, பால்கனிக்கு வெயிலே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்புற இல்லத்தரசிகளுக்கு நீங்க கொடுக்குற டிப்ஸ்?
1: நான் கொடுக்குற டிப்ஸை நான் பண்றது அதுதான். டைனிங் டேபிள் தான் எனக்கு காய வைக்கிற இடம். நைட்டு வந்து போட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுருவேன், இல்லையா காலையில் டேபிள் மேலே போட்டு ஃபேன் போட்டு விட்டுருவேன். ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கு முடிச்சுட்டு சாப்பிட உட்காராங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், அப்புறம் திரும்ப விரிச்சு விட்டுருவேன். ரெண்டு நாள் நல்லா காஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் டிப். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு மாவை இன்னும் கொஞ்சம் பதப்படுத்தி வைக்கணும்னா நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமே நல்லது. இந்த மாவு நீங்கள் ரெடியாக வீட்டில் இருந்ததுன்னா புட்டு, கொழுக்கட்டை, இடியாப்பம் உடனே நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் தான் இன்ஸ்டண்ட்டு. சிறுதானியத்தை பொறுத்தவரை பட்டனை தட்டுனா ரெண்டு தட்டுல இட்லிலாம் இங்க வராது. நீங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படணும், வேற ஒண்ணு.
0: கலைவாணர் என்ன கிருஷ்ணன் பாட்டுக்கே போயிட்டீங்களா?
1: இல்ல நான் யோசிச்சுப்பேன், அந்த பாட்டு வந்தபோது எல்லாரும் யோசிச்சிருந்துருப்பாங்கல்ல,
0: அந்த காலத்துல
1: அப்படி பாடியிருக்காருனா அப்ப இந்த காலத்தை நினைச்சுதானே அவர் பாடியிருக்கிறாரு.
0: சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உணவு மட்டும் இல்ல, அது நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து மேம்?
1: தமிழ் வந்து உண்மையான மொழின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய இலக்கியத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்குது எல்லா இலக்கியத்திலையுமே. அது ரொம்ப பெருசாக வெளியில் வரல. நம்ம தமிழ் இலக்கியத்தில் பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புக்கு, அந்த புக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் விளையிற பயறு வகைகள், அரிசி வகைகள், சிறுதானியம், காய்கறிகள் எல்லாத்துக்கும் இது நல்லது இது கெட்டது, இதை இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு ஒரு புத்தகமே ஒரு இலக்கியத்தில் வந்திருக்குன்னா நீங்கள் பாருங்கள். ரெசிபி கிடையாது, இதில் செய்முறை கிடையாது. வரகுனா இதை இப்படி சாப்பிடணும், இதை இப்படி சமைக்கணும், அதில் வெரைட்டிலாம் அவங்க சொல்லித்தரல. எல்லாமே நாலு நாலு வரியில் அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. அவ்வையாருக்கு பிடித்தமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா வரகரிசி சோறும் வழுதுணாங்காய் சாறும்னு சொல்லுவாங்க. வழுதுணாங்காய்னா வேறு ஒன்றும்ல, நம்ம கத்திரிக்காய், கத்திரிக்காய் காரக்குழம்பும் வரகரிசி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதில் வந்து புளிச்ச மோரை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குன்னு அவங்களோட பாட்டே இருக்குது, ஔவையார் எழுதின பாட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய சங்க இலக்கியத்திலேருந்தே இந்த உணவு வகைகள் வந்து நம்மளோட பயணப்பட்டுக்கிட்டே வருது. ஒவ்வொரு நிலத்துக்கும் அந்த நிலத்தில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது இருக்கும். குறிஞ்சினா திணை, மருதம்னா வரகு இருக்கும். அதே மாதிரி நெய்தல் பார்த்தீங்கன்னா மீன், அந்த மாதிரி உணவுகள். ஸோ ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்மளுக்கு தனித்தனியாக எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இலக்கியத்திலேயே சேர்ந்து வர்ற பாரம்பரியத்தோடு சேர்ந்தது. அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளும் அப்படி தான். இந்த

0: மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, இளவட்டக்கல்லை தூக்கி போட்டாதான் அந்த காலத்தில் பொண்ணு கொடுப்பாங்களாம். அந்த இளவட்டக்கல்லை தூக்கி போடுறதுக்கு உண்டான சத்து வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாவை 40 நாள் சாப்பிட்டா கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு தனி அரிசி இருக்குது, பூங்காறுன்னு சொல்லிட்டு. அந்த அரிசியை வந்து அந்த குறிப்பிட்ட வயதுக்கு வர பெண்ணுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வரும்போது அந்த பெண்ணுக்கு வந்து பிற்காலத்தில் குழந்தை இல்லைன்ற பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ப்ளஸ்ஸு குழந்தை பேர் வந்து நார்மல் டெலிவரி. இதை நான் எல்லாருக்குமே நானும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 10 பேருக்கு நான் சொன்னேன்னா 8 பேருக்கு அதில் நார்மல் டெலிவரி தான் இருக்குது. இந்த பூங்கார் அரிசி கஞ்சியை வந்து ரெகுலராக ப்ரெக்னென்சிலேருந்து எடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு சிலருக்கு மருத்துவ காரணங்களால் இது, பட் இது வந்து நார்மல் டெலிவரிக்கு மட்டும் இல்லை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இழந்த சத்துக்களை மீட்டு தரதுக்கும் இந்த தன்மை உண்டு. அதே மாதிரி அந்த பால் வந்து குழந்தைக்கு நிறைய கிடைக்கும்.
1: தாய்ப்பால் பால் வந்து கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க.
0: கேழ்வரகுக்கும் தாய்ப்பால் சுரப்பு நிறைய இருக்கும், இந்த பூங்கார் அரிசிக்கும் நிறைய. இதுக்கு வந்து ஒரு பால் குடவாடைன்னு ஒரு அரிசியே இருக்கு, தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னே ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு அரிசி இருக்கு. மாப்பிள்ளை சம்பா எப்படி மாப்பிள்ளைக்கு, அது வந்து மாப்பிள்ளை இளவட்டக்கல்லை தூக்கி போடுற சத்து மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு பிரச்சனை இருந்து குழந்தை இல்லாமல் இருக்கிற காரணத்தை தடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு நிறைய உண்டு. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆரோக்கியம் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அந்த வயசுலேருந்து பண்ணணும். எப்படி ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்தோடனே உளுந்து நிறைய சேர்க்க சொல்கிறாங்களா, அதை மாதிரி தான். இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியத்தோடு சேர்ந்தது தான். நம்ம தமிழ் பாரம்பரியம் வந்து உணவு வேறு பண்பாடு வேறுங்கிற எல்லாமே ஒன்றோட ஒன்று சங்கிலி தொடர் மாதிரி தான். நம்மளுக்கு
1: உணவுங்கிறது வாழ்வியல் சார்ந்த ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். வீட்டில் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சமைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: முன்னாடி எங்கள் காலத்துலலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது, பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக சமைக்கணும். இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சாதம் ஒரு இது வைக்கிறதுக்காவது அந்த கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் ரெண்டு பேருமே, நான் வேலைக்கு போகிறேன் நீ வேலைக்கு போகிறேன்ற இது இல்லாமல் அவங்க செய்கிற வேலையை வந்து சரிசமமாக பங்கு போட்டுக்கிறதாகட்டும் இல்லை சமைக்க தெரிகிறதாகட்டும் அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி இருக்க அம்மாக்கள் கண்டிப்பாக அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்தே சமையலை சொல்லிக் கொடுங்க. சமையலுன்றது பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் சேர்த்து தான். ஏன்னா அந்த சமைக்க பண்ணும்போது தான் அதில் இருக்க கஷ்ட நஷ்டமாகட்டும் அந்த எவ்வளோ பண்ணி செய்கிறாங்கன்றது அப்போ தான் அந்த ஆணுக்கும் புரியும்.
1: சில பேர் சலிச்சுப்பாங்க, நான் 4 நிமிஷம் சாப்பிட்றதுக்காக 4 மணி நேரம் சமைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்கெல்லாம் இருக்காங்க.
0: 4 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 4 மணி நேரம் சமைக்கணுமான்னு கேள்வி கேட்குறாங்க. பின்னாடி 40 வருஷம் நம்ம எப்படி இருக்க போகிறோன்றத ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா இந்த கேள்வியே வராது.
1: சூப்பரான பதில் மேம் இது.

0: உங்களுக்கு பிடிச்ச டிஷ்.
1: எனக்கு பிடிச்ச டிஷ் சாம்பார் தான். ஆனால் என்னோட சாம்பார் எங்கள் வீட்டில் செல்லுபடி ஆகாது, அது வேறு விஷயம். ஆனால் யார் வந்தால் மட்டும் எப்படி இந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. அதே பருப்பு தான், அதே பொடி தான், அதே நான் தான் செய்கிறேன். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது.
0: உங்களுக்கு பிடிக்காத டிஷ்?
1: பிடிக்காத டிஷ்னு, சின்ன வயசில் நான் பீட்ரூட் ரொம்ப சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. உப்மா பிடிக்காது. உப்மாலாம் என் கண்ணிலேருந்து அப்படியே குடம் குடமாக தண்ணி குட்டும். எங்கள் வீட்டில் உப்மா வச்சாங்களா, அந்த அளவுக்கு அது பிடிக்காது. பட் ஒரு வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த ஒரு காலேஜ் வரைக்கும் அந்த பிடிக்காததெல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு.
0: நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து மேம்?
1: நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடியது வந்து, முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாமே நம்மளால் செய்ய முடியும். ஸோ அந்த ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் மெனக்கிடணும். அந்த மெனக்கிடலை நம்ம குறைக்கும் போது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து பின்னோக்கி தள்ளப்படுது. அது பின்னோக்கி தள்ளப்படும் போது நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்மளால் போக முடியாது, எல்லாமே அப்படியே பின்னாடி போயிடும். அதுதான் முக்கியமானது. அதனால் உங்களோட ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தாரோட ஆரோக்கியம், உங்களோட ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் பண்ணுற தப்பு, குடும்ப தலைவி வந்து தன்னோட ஆரோக்கியத்தை பின்னோக்குவாங்க. அந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த பட்னின்ற ஒன்றை வந்து அந்த வயிற்றுக்கு போடாதீங்க. மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கிறது அதெல்லாம் நல்லது, அது வந்து நம்ம உடம்புக்கே நல்லது. ஆனால் ஒரு கோபம், ஒரு பிரச்சனைக்காக வயிற்றை வந்து காரணம் கொண்டு காயப்படாதீங்க. அப்போ அந்த கோபம் வந்து குறையவே குறையாது. நம்மளோட மைண்ட் வந்து சிந்திக்கிறத வந்து இழந்துடும் அந்த நேரத்தில். சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க.
0: ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்
1: அதுவும் கூடாது. அதை வந்து நம்ம வந்து ஒரு வயசுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண தெரியணும், பண்ணணும். ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களோட இலக்கை நோக்கி தெளிவாக பயணிக்கு பண்ண முடியும். உங்களோட ஆரோக்கியம், உங்களோட குடும்ப ஆரோக்கியம் எல்லாமே முக்கியம். அதனால் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வெளியில் சாப்பிடாதீங்க நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே சாப்பிடுங்க. எல்லாமே ஒரு அளவோட, எதுவுமே வந்து அந்த அளவை தாண்டி போனால் தான் பிரச்சனைகள். அதனால் அப்பப்போ போங்க, சாப்பிடுங்க. நம்மளுக்கும் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற பரபரப்பில் ஒரு சின்ன ரெஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் தப்பே கிடையாது. அதனால் அதெல்லாமும் செய்யுங்க. ஆனால் ஒரு 75% to 80% நம்ம வீட்டில் நம்ம சமைக்கணும், நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் மட்டுமே செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை, குழந்தைங்கள்லேருந்து ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தைய கூட நீ இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு இருக்காது. நான் குறிப்பாக சொல்லக்கூடிய வேண்டியது வந்து இது ஒன்று தான், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.
0: வானொலியோட நீண்ட தொடர்பு இருக்கு உங்களுக்கு. எங்களுக்காக நிறைய விஷயங்களை நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்கள் நிலையத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம்.
1: எனக்கு ரொம்ப தொடர்புடைய வானொலியோட நிகழ்ச்சியை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். வந்து என்னால் இவ்வளோ பகிர்ந்துக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சென்னை வானொலி நிலையத்துக்கு மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி மேம்.
2: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. வித்யாவதி.

0: இந்த நிகழ்ச்சிய பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. airchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: பீட்ரூட்டை பொறுத்தவரை மிகச்சிறந்த காய் அப்படி நம்ம திரும்பி என்னத்தை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த பீட்ரூட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும், ஹீமோக்ளோபினை கூட்டும் அப்படிங்கிறது மட்டுமே விஷயம் இல்லை. அது மிகச்சிறந்த ஆக்சிஜனேஷன், அதாவது நல்ல ஒரு ஆக்சிஜனை வந்து நம்ம கல்லீரலுக்கு கிடைக்குது. உடம்புடைய நோயினுடைய தன்மை எதனால கூடுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புக்கு முழுவதும் ஆக்சிஜன் போறது இல்லை, அதனால நோய் வருது அப்படிங்கறத பாக்கிறோம்னா, ரத்தத்தினுடைய நிலையை வந்து ஒரே மாதிரி சீராக கொண்டு போக வேண்டியது ஆக்சிஜனுடைய தன்மை. அது எந்த அளவுக்கு ஆக்சிஜன் நல்லா உடம்புக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு, அதனாலதான் நம்ம பிராணாயாமம் மாதிரியான யோகா மாதிரியான எக்ஸசைசிங் பண்ணி பாக்கிறதுக்கான விஷயம் அந்த ஆக்சிஜனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா அந்த ஆக்சிஜன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கல்லீரல்ல தேவைப்படும் போது அதை அழகாக செய்யக்கூடியதாக பார்க்கறது அனைத்து செயல்பாடும் அனைத்து உறுப்புகளும் மிகச்சிறந்த நிலையில் வேலை செய்யும்.
4: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்ததை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலரையும் தாண்டியுள்ளதாகவும், வங்கி செயல்பாட்டு முறைகள் கடந்த பல ஆண்டுகளாக வலுவான நிலையில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் சீர்திருத்தங்கள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டின் இந்தியாவின் முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய பிரதமர், சர்வதேச நாடுகளுக்கு தேவையான நேரத்தில் தனது பொறுப்பை இந்தியா உணர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது 2000க்கும் மேற்பட்ட சர்வதேச திறன் மையங்களுக்கு முன்னோடியாக இருந்து உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த பாதுகாப்பின் தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமைதி, மனிதநலம் போன்றவற்றையே இந்தியா நாடுவதாக கூறிய அமைச்சர், அனைத்து நாடுகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாக குறிப்பிட்டார். தேசங்களுக்கு இடையிலான பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்த அமைச்சர், தீவிரவாதிகளுக்கு புகலிடம், பயிற்சி, நிதியுதவி போன்றவற்றை வேரோடு களைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாடு கடத்தல், சட்ட ஒத்துழைப்பு போன்ற நடவடிக்கைகளில் பரஸ்பர உதவியை பிம்ஸ்டெக் நாடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். புலனாய்வு முகமைகள், எல்லை மேலாண்மை பணிகள், நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த முகமைகள் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடுவது

0: குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். இன்று மாலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அங்குள்ள கனகதுர்கா கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இன்றே தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார். மதுராந்தகம், தாராபுரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 6 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக கொறடா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு, தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த முடிவை பேரவைத் தலைவர் 2 மாதங்களில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். 2000 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தக யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய தொகுப்பில் போதிய மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் பெற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின் கொள்முதல் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர், ஒரு யூனிட் மின்சாரம் 35 ரூபாய் என்ற நிலைக்கு கொள்முதல் செய்யப்படாவிட்டால் 2 முதல் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் நிலை உருவாகும் என்று கூறினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5000 மெகாவாட் மின்சாரம் இந்த ஆண்டு அதிகம் தேவைப்படுவதாக எடுத்துரைத்தார். குறைந்த விலையில் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அமைச்சர், யூனிட் ஒன்றுக்கு மின்சாரம் 35 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்நடவடிக்கை குறுகிய கால ஏற்பாடே என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆட்சியில் நீண்டகால மின்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமைச்சர் குறை கூறினார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு வாரத்தில் 5 நாட்கள் உடற்கல்வி வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளிகளுக்கான திருத்திய கால அட்டவணையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
1: இனி வாரத்துல 5 நாட்களும் பிடி பீரியட் என்பது நனவாகிறது. தினந்தோறும் இனி மாணவர்களுக்கு பிடி பீரியட். இந்த பிடி பீரியட கட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன், விளையாட்டுல ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு அந்த மைதானத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள்ல இருந்து, பாதுகாப்புல இருந்து, பயிற்சியில இருந்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்குவிக்கணும்.
0: தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை விஜயதசமியொட்டி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு 6199 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தீபாவளி பண்டிகையொட்டி 15689 சிறப்பு பேருந்துகள் வரும் 5ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்றார். அரசின் உத்தரவையும் மீறி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அது திரும்ப பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவி வரும் இக்கட்டான சூழலிலும் மாநில அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை முழுநேர கடையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பேசிய அவர், அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 347 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிலையிலும் அனைத்து மகளிரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள அரசு வகை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தையொட்டி மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலம் மாநகராட்சி பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா கூறியுள்ளார்.
2: பேரிடர் காலங்கள்ல குழந்தைகளும் பெரியவங்களும் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க இப்போ தூத்துக்குடி கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட்டுகள்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.

0: மாவட்டத்தில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து ஜெர்மனியின் யுவான் லீயை இன்று எதிர்கொள்கிறார். ஐசிசியின் செப்டம்பர் மாத விளையாட்டு வீராங்கனையாக ஷெஃபாலி வர்மாவும் வீரராக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சுப்மன் கில்லும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளி சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:15:20. ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று இரவு 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
3: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
2: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
3: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
4: இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி பெண் குழந்தைகளின் உடல்நலம் குறித்து உட்சுரப்பியல் நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு

0: பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3:02 சென்னை ஆகாஷ்வாணி 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாகும். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு அரங்கேசி நிகழ்ச்சியில் ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகும்.
1: இலக்கியம் பேசுவோம்.
2: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம், அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
3: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
4: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
5: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
6: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
7: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
8: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
0: சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 KHz ஒவ்வொரு வெள்ளியன்றும் முற்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஒவ்வொரு வெள்ளியன்றும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 KHz இலக்கியம் பேசுவோம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
9: Shwani and I am Valsa Williams with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi says India's economic growth is taking place on a strong foundation amidst global uncertainty. Addresses Bloomberg New Economy Forum in New Delhi. Home Minister Amit Shah hails BIMSTEC as an important platform for regional integration, economic cooperation and collective security. UPI merchant discount rate on select person-to-merchant transactions to be implemented after Diwali. IMF raises India's GDP growth forecast to 7% for 2026-27. Canadian Foreign Minister Anita Anand to arrive on a two-day visit to India from today. And Shefali Verma and Shubman Gill named ICC Women's and Men's Player of the Month for September 2026. Prime Minister Narendra Modi has said the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Prime Minister Modi said India's economic growth is taking place on a strong foundation amidst global uncertainty. Mr. Modi said India's progress is rooted in collective growth and shared opportunities. He said the government's constant endeavour is to ensure that India's capabilities open new doors of opportunity for other countries as well. He said the power is not just the ability to move ahead, but it is also the ability to empower others. Mr. Modi said in the present era, digital power has emerged as one of the key drivers of this transformation and playing a significant role in advancing this vision. Mr. Modi stated that digital power has opened up greater opportunities for India.
10: भारत मदर ऑफ डेमोक्रेसी है. भारत में 100 से ऊपर भाषाएं हैं. करीब 80,000 रजिस्टर्ड न्यूज़पेपर और पब्लिकेशंस है. 1,000 से ज्यादा सैटेलाइट टीवी चैनल्स है. हमारे यहाँ अलग अलग मुद्दों पर खुलकर बहस होती है. अलग अलग दृष्टिकोण पर जनता चर्चा करती है. और वर्तमान समय में इसमें जिसने एक बड़ी भूमिका निभाई है वो है डिजिटल पावर.
9: The Prime Minister said, whenever the world needs a steady pillar, India extends its hand in support, recognizing its responsibility. Mr. Modi said today India is home to more than 2,000 global capability centers that are providing services to companies across the world. Mr. Modi said India is the mother of democracy and it has over 100 languages, around 80,000 registered newspapers and publications, and more than 1,000 satellite television channels. Mr. Modi

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 2:31. தொடர்ந்து ஹரிஹரன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். படம் உனக்காக எல்லாம் உனக்காக.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் தற்காலத்தில் இதிகாசத்தின் அவசியம். உரை வழங்குபவர் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள்.
2: வணக்கம். இன்று நாம் தற்காலத்தில் இதிகாசங்கள் மற்றும் புராணங்களின் அவசியம் என்ற தலைப்பை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இதிகாசங்களும் புராணங்களும் வெறும் பழைய கதைகள் அல்ல. பல தலைமுறைகளாக நம் பாரத நாட்டின் பண்பாடு, சிந்தனை, வாழ்க்கை முறை ஆகியவற்றை உருவாக்கிய முக்கியமான இலக்கியங்கள். சில சமயங்களில் இதிகாசங்களையும் புராணங்களையும் மித்தாலஜி என்று அழைக்கிறோம். அதாவது கற்பனை கதைகள் என்று மட்டும் பார்க்கும் ஒரு பார்வை உள்ளது. ஆனால் நம் பாரம்பரியத்தில் இவை மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. நம் பழைய இந்திய நாகரீகம், பண்பாடு, சமூக வாழ்க்கை, நல்லொழுக்கம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள இவை உதவுகின்றன. முதலில் இதிகாசம் என்றால் என்ன என்று பார்ப்போம். இதிகாசம் என்ற சொல் இதி ஹ ஆச என்பதிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் பொருளானது இவ்வாறு நடந்தது. தர்மார்த்த காம மோக்ஷானாம் உபதேச சமன்விதம் பூர்வ விருத்தம் கதாயுக்தம் இதிகாசம் பிரச்சக்ஷதே. இதிகாசங்களில் கடந்த காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அவற்றில் வாழ்ந்த மனிதர்கள், அவர்களின் செயல்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் ஆகியவை கூறப்படுகின்றன. இராமாயணம் மற்றும் மகாபாரதம் இதிகாசங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். அடுத்து புராணம். புரா என்றால் முன்பு அல்லது கடந்த காலத்தில் என்று பொருள். புராணங்கள் கடந்த காலத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களை சொல்கின்றன. உலகத்தின் தோற்றம், பல காலகட்டங்கள், அரசர்கள், அரச வம்சங்கள், பல்வேறு கதைகள் போன்றவை புராணங்களில் காணப்படுகின்றன. எனவே இதிகாசமும் புராணமும் நம் கடந்த காலத்தையும் பாரம்பரியத்தையும் புரிந்து கொள்ள உதவும் முக்கியமான இலக்கியங்கள். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. இதிகாசங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? நம் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவை உதவுகின்றன.

பண்பாட்டை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் உதவுகின்றன. அதிலும் முக்கியமாக அவை நமக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்பதையும் கற்றுத்தருகின்றன. இதிகாசங்களும் புராணங்களும் சில சமயங்களில் சுஹுர்த் சம்மிதைகள் என்று அழைக்கப்பெறுகின்றன. அதாவது ஒரு நல்ல நண்பர் நமக்கு அறிவுரை கூறுவது போல இவையும் நமக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்கின்றன. இப்போது நாம் இராமாயணத்தை பற்றி சிந்திப்போம். இராமாயணம் இந்தியாவின் மிக பழமையான காவியங்களில் ஒன்று. இது ஆதி காவியம், அதாவது முதல் காவியம் என்று போற்றப்படுகிறது. சுமார் 24,000 ஸ்லோகங்களில் ஸ்ரீராமரின் வாழ்க்கை கூறப்படுகிறது. ஆனால் இராமாயணம் ஒரு கதை மட்டுமல்ல, அது நமக்கு நல்ல வாழ்க்கை, கடமை, தர்மம், தலைமை பண்பு மற்றும் நல்ல ஆட்சி பற்றி பல பாடங்களை கற்றுத்தருகிறது. ஸ்ரீராமர் தர்மத்தின் உருவமாக போற்றப்படுகிறார். அதனால்தான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று கூறப்படுகிறது. அதாவது ஸ்ரீராமரே தர்மத்தின் உருவம். ராமரின் வாழ்க்கையில் பல சிரமங்கள் வந்தன. ஆனால் அவர் தன்னுடைய கடமையை விட்டுவிடவில்லை. தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக அவர் வனவாசம் சென்றார். சீதையை மீட்பதற்காக பல சவால்களை எதிர்கொண்டார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். சிரமங்கள் வந்தாலும் நம்முடைய நல்ல பண்புகளையும் கடமையையும் விட்டுவிடக்கூடாது. இராமாயணத்தில் ராமர் மட்டுமல்ல, பல கதாபாத்திரங்கள் நமக்கு நல்ல பண்புகளை காட்டுகின்றன. சீதை, லக்ஷ்மணர், பரதர், அனுமன் போன்றவர்களின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். சீதையின் வாழ்க்கையிலிருந்து உண்மை, லக்ஷ்மணர் வாழ்க்கையிலிருந்து நேர்மை, பரதர் வாழ்க்கையிலிருந்து அன்பு, அனுமன் வாழ்க்கையிலிருந்து நம்பிக்கை மற்றும் கடமையுணர்வு போன்ற பண்புகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவை. அதனால் இராமாயணம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது. இராமாயணத்தின் தாக்கம் ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ மட்டும் இல்லை. தமிழில் கம்பராமாயணம், ஹிந்தியில் ராமச்சரிதமானஸ், சம்ஸ்கிருதத்தில் அத்தியாத்ம ராமாயணம் போன்ற பல வடிவங்களில் இராமாயணக் கதை சொல்லப்படுகிறது. நாடகம், நடனம், இசை, ஓவியம், இலக்கியம் போன்ற பல கலை வடிவங்களிலும் இதன் தாக்கத்தை பார்க்கலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு நல்ல கதை பல தலைமுறைகளை கடந்து மக்களின் வாழ்க்கையை தொட முடியும். இராமாயணம் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மட்டும் பேசுவதில்லை, நல்ல ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சிந்திக்க வைக்கிறது. இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ராமராஜ்யம். ராமராஜ்யம் என்றால் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட நல்ல ஆட்சி. அதில் நீதி, கருணை, நேர்மை, மக்களின் நலம், பொறுப்பான தலைமை ஆகியவை முக்கியமானவை. இன்றும் நல்ல தலைமை மற்றும் நல்ல நிர்வாகத்தை பற்றி சிந்திக்கும் போது இந்த கருத்துக்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன. இராமாயணம் பல தலைமுறைகளாக வாய்மொழியாகவும் கதை சொல்லும் முறையிலும் மக்களிடம் சென்றது. அதனால் படிக்கத் தெரியாதவர்களுக்கு கூட அதன் நல்ல கருத்துக்கள் சென்றடைந்தன. மகாபாரதம், தர்மத்தின் மகாகாவியம். இப்போது நாம் மகாபாரதத்தை பற்றி பார்ப்போம். மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் கதை. குருக்ஷேத்திரத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய போரின் பின்னணியையும் அது கூறுகிறது. ஆனால் மகாபாரதம் ஒரு போரை பற்றிய கதை மட்டுமல்ல, அதில் தர்மம், தத்துவம், ஆன்மீகம், அரசியல், நிர்வாகம் மற்றும் மனித வாழ்க்கை பற்றிய பல கருத்துக்கள் உள்ளன. மகாபாரதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், தர்மத்தை பின்பற்றுவது எப்போதும் எளிதானது அல்ல என்பதை அது நமக்கு காட்டுகிறது. சில நேரங்களில் நாம் சரியான முடிவு எது என்று புரிந்து கொள்ளவே சிரமப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதையும் மகாபாரதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஸ்ரீகிருஷ்ணரும் பகவத்கீதையும். மகாபாரதத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் பாண்டவர்களுக்கு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார். மிகவும் கடினமான நேரங்களில் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். அர்ஜுனன் போர்க்களத்தில் குழப்பத்துடனும் மனக்கவலையுடனும் நின்றபோது ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு வழங்கிய உபதேசமே பகவத்கீதை.

0: கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடத்திய அந்த உரையாடல் நமக்கு கடமை, தர்மம், சுய அறிவு மற்றும் நல்ல செயல்கள் பற்றி கற்றுத்தருகிறது. நாம் வாழ்க்கையில் பல நேரங்களில் குழப்பமடைகிறோம். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி முடிவெடுப்பது, சிரமத்தை எப்படி எதிர்கொள்வது என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் பகவத்கீதையின் கருத்துக்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். சிறந்த தலைமையின் பண்பை பற்றி பகவத்கீதை கூறும்பொழுது, யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவே தரோஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. அதாவது, தலைவன் எவ்வாறு நடந்து கொள்கிறானோ, எதை செய்கிறானோ அதையே மக்களும் பின்பற்றுவர் என்ற சிறந்த தலைமை பண்பை பற்றி பகவத்கீதை விளக்குகிறது. இவ்வாறு பல விஷயங்கள் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளன. மகாபாரதம் சொல்லும் சில பாடங்கள். மகாபாரதத்தில் பீஷ்மர், யுதிஷ்டிரர் போன்ற பல கதாபாத்திரங்களின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம். அம்பு படுக்கையில் இருந்தபோது பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு தர்மத்தை பற்றி பல அறிவுரைகளை வழங்கினார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் நல்லொழுக்கத்தை விட்டுவிடக்கூடாது. யுதிஷ்டிரரின் வாழ்க்கை உண்மை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அவருடைய வாழ்க்கையிலும் பல சிக்கல்கள் இருந்தன. இதனால் மகாபாரத கதாபாத்திரங்கள் நம்மிடமிருந்து மிகவும் தொலைவில் இருப்பவர்கள் போல தோன்றுவதில்லை. அவர்களுக்கும் குழப்பம் இருந்தது, சிரமங்கள் இருந்தன, முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தன. அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் பேசும் வார்த்தைகளின் சக்தி. மகாபாரதம் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை கற்றுத்தருகிறது. அது தொடர்பின் சக்தி. நாம் மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். நல்ல வார்த்தைகள் ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம், தவறான வார்த்தைகள் ஒரு சிறிய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றலாம். மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணரும் சகுனியும் இதற்கு இரண்டு மாறுபட்ட எடுத்துக்காட்டுகளாக தோன்றுகின்றனர். கிருஷ்ணர் மற்றவர்களுக்கு நல்ல வழியை புரிய வைக்க முயற்சி செய்கிறார். அவர் அறிவுடனும் தெளிவுடனும் பேசுகிறார். மறுபுறம் சகுனி தனது பேச்சையும் திட்டங்களையும் பயன்படுத்தி பகையை வளர்க்கிறார். இதிலிருந்து நாம் ஒரு எளிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். நாம் பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. எனவே நாம் பேசும்போது பொறுப்புடன் பேச வேண்டும். குருக்ஷேத்திரம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். மகாபாரதத்தின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்று குருக்ஷேத்திர போர். இந்த நிகழ்வை பற்றி சிந்திக்கும் போது பல கேள்விகள் எழுகின்றன. மோதல்கள் எப்படி உருவாகின்றன? அவற்றை முன்பே எப்படி தீர்க்கலாம்? பேச்சுவார்த்தை ஏன் முக்கியம்? அதிகாரத்திற்கான போட்டி எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? இவை பழைய காலத்தை பற்றிய கேள்விகள் மட்டுமல்ல, இன்றைய வாழ்க்கையிலும் நாம் இவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். இப்போது நாம் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு திரும்புவோம். இதிகாசங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? நம் கடந்த காலத்தை புரிந்து கொள்ள, நம் பண்பாட்டுடன் நம்மை இணைத்து கொள்ள, நம் பாரம்பரியத்தை பாதுகாக்க, அதற்கும் மேலாக நல்ல மனிதராக எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள. இராமாயணம் நமக்கு தர்மம், கடமை, நல்லொழுக்கம், தலைமை மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை கற்றுத்தருகிறது. மகாபாரதம் சிக்கலான சூழ்நிலைகளில் எப்படி சந்திப்பது, சரியான முடிவை எப்படி தேடுவது, தர்மத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதை கற்றுத்தருகிறது. அதனால் இராமாயணமும் மகாபாரதமும் வெறும் பழைய கதைகள் அல்ல. அவை நம் கடந்த காலத்தின் நினைவு சின்னங்கள் மட்டுமல்ல, அவை இன்றைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும் அறிவு செல்வங்கள். நாம் அவற்றை படிக்கும்போது நம் பண்பாட்டை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வதில்லை, நல்ல வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். நன்றி.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது, தற்காலத்தில் இதிகாசத்தின் அவசியம். உரை வழங்கியவர் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை, அதுக்கப்புறம் தவசி கீரை இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரை கஞ்சி மிக்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
0: மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: திராட்சை ரகங்கள், நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்றோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ், அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்கள் ஆகும்.
0: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 8 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 7 சென்டிமீட்டர், காக்காச்சி 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, திருநெல்வேலி மாவட்டம் ஆஞ்சோலை, நாங்குநேரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரம், அடையாமடை, மணிமுத்தாறு அணை, முள்ளங்கினா விளை, மணிமுத்தாறு, பேச்சுப்பாறை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மண்டபம், திருநெல்வேலி, கோழிப்போர் விளை, கருப்பா நதி அணை, பாளையம் கோட்டை, கன்னிமார், திருப்பரப்பு, சாத்தான்குளம், திருக்குவளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம், எட்டயபுரம், பேச்சுப்பாறை, பாலமூர், சிற்றாறு, கன்னடியான் அணைக்கட்டு, மூலக்கரைப்பட்டி, சிவலோகம், பூதப்பாண்டி, சிவகிரி, சூரலக்கோடு, பாம்பன், வேதாரண்யம், சாத்தான்குளம், பாபநாசம், பெருஞ்சாணி அணை, களிகள், அடவினைனார் அணை, ஆயிக்குடி, களக்காடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, தென்பரநாடு, கயத்தாறு, நெய்யூர், இரண்யேல், திருச்சுழி, புத்தனணை, குழித்துறை, முக்குடல் அணை, சேர்வலாறு அணை, திருநெல்வேலி, குண்டாறு அணை, சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை, திருப்பூண்டி, கடனா அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 36.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் குறைந்த அளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு இலங்கையை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகி இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும்

ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு நாளை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிக அளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. இத்துடன் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரல் அமுதம் கேட்போமா?

0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984 அதிகாரம் சான்றாண்மை.
1: கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு.
0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது. திரைகானம் முதல் பாடல் பேரழகன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் சங்கர், மகாதேவன், மாதங்கி.

மத்தியிலே 770 கிலோ ஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து சிலம்பரசன் கிளின்டன் பாடியுள்ள பாடல் படம் மன்மதன்.

0: இதுவரை திரைகானம் ஒலிவுலாவரை கேட்டீர்கள். நேர்களே, மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம். இன்று மாலை 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:00, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 KHz இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் கேட்க முன்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
2: நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்:

0: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னையின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், வணிக ரீதியான சாகுபடிக்கேற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஃபுட்ரலிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். 8:05 9:15 திரைகாலம், 9:30 அறிவியல் நேரம். இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 10:00 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலையில் இந்தியாவின் ஒளிவிளக்கு APJ அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் AS திவ்ய தர்ஷன், சங்கீதம் சந்தோஷம் இதில் என் ஸ்ரீரஞ்சனி வீண இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் மிருதுளா, விளையாட்டுக்கள் தரும் கற்றுத்தரும் பாடம் உரை வழங்குபவர் ஆர் வெங்கடநாராயணன், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன். நாளை நிகழ்ச்சிகள் மத்தியாலை 820 கிலோஹெர்ட்ஸில், நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள், 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை 19 காலை இதில் 4 அறிவோம் சணல் சாகுபடி வளமான வாழ்வாதாரம் எழுதி வழங்கியவர் வி லீலாவதி, தமிழமுதம் வழங்குபவரும் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன், 7:45 நகர்வலத்தில் அடல் ஓய்வூதிய திட்டம் எனும் தலைப்பில் ஜி இந்துமதி எழுதிய செய்தி கோவை, 8:00 தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் குறித்த உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள், 8:30 சக்தி உலா, ஐஸ்வர்ய மகுடதாரிணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன், 9:00 நவராத்திரி இசை விழா இதில் சுனில் ஆர் கர்கையான் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு 28.2°C. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.1°C, குறைந்த அளவு 27.8°C. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi has said that the centre has embodied the principle of power to empower in his governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Prime Minister Modi said that India's economic growth is taking place on strong foundation amidst global uncertainty. Mr. Modi said country's progress is rooted in collective growth and shared opportunities. He said the government's constant endeavour is to ensure that India's capabilities open new doors of opportunities for other countries as well.
2: नॉलेज सिर्फ कुछ लोगों को आगे बढ़ाएगी या करोड़ों लोगों के लिए नए अवसर बढ़ाएगी? क्या नॉलेज केवल कुछ लोगों की ताकत बनी रहेगी या सब

0: அகல் விளக்கு அணைந்து விட்ட போதிலும் நல்ல வேளையாக அந்த அறையின் இன்னொரு பக்கத்தில் வேறொரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் மங்கலான வெளிச்சத்தில் சுந்தர சோழர் உற்று பார்த்து மந்தாகினியின் ஆவி வடிவம் இன்னும் அங்கேயே நிற்பதைக் கண்டார். அதனுடைய முகத்தில் விவரிக்க முடியாத வேதனை ஒரு கணம் காணப்பட்டது. பின்னர் அது கடைசி முறையாக ஒரு தடவை சுந்தர சோழரை அளவில்லாத ஆதங்கத்துடன் பார்த்துவிட்டு திரும்பி அங்கிருந்து போவதற்கு எத்தனித்தது. அந்த நேரத்திலேதான் சுந்தர சோழரின் உள்ளத்திலே முதன் முதலாக ஒரு சந்தேகம் உதித்தது. இது மந்தாகினியின் ஆவி உருவமா, அல்லது அவளை வடிவத்தில் முழுக்க முழுக்க ஒத்த இன்னொரு ஸ்திரீயா, அவளுடைய இரட்டையாக பிறந்த சகோதரியா, அல்லது ஒருவேளை அவளேதானா? அவள் சாகவில்லையா? இன்னமும் உயிரோடு இருக்கிறாளா? தாம் நினைத்ததெல்லாம் தவறா? அவளேயாக இருக்கும் பட்சத்தில் அவள் பேரில் தாம் விளக்கை எடுத்து எரிந்தது எவ்வளவு கொடுமை! அவளுடைய முகத்தில் சற்று முன் காணப்பட்ட பரிதாபம் மாறி விவரிக்க முடியாத வேதனை தோன்றியதே! தம்முடைய கொடூரத்தை எண்ணி அவள் வேதனைப்பட்டாளோ? ஆஹா, ஆஹா, அதோ அவள் திரும்பி போக எத்தனிக்கிறாள். எந்த பக்கம் போகலாம் என்று பார்க்கிறாள்.
1: பெண்ணே, பெண்ணே, நீ கரையர் மகள் மந்தாகினியா? அல்லது அவளுடைய ஆவி வடிவமா? அல்லது அவளுடன் பிறந்த சகோதரியா? நில், நில், போகாதே, உண்மையை சொல்லிவிட்டு போ.
0: இவ்விதம் சுந்தர சோழர் பெரும் குரலில் கூவிக் கொண்டிருந்த போது தடதடவென்று பலர் அந்த அறைக்குள் புகுந்தார்கள். மலையமான் மகள், குந்தவை, வானதி, பூங்குழலி, முதன் மந்திரி, அவருடைய சீடன், அத்தனை பேரும் அறைக்குள்ளே வருகிறார்கள் என்பதை சுந்தர சோழர் ஊர்கண நேரத்தில் தெரிந்து கொண்டார்.
1: நிறுத்துங்கள், அவளோடி போகாமல் தடுத்து நிறுத்துங்கள். அவள் யார், எதற்காக வந்தாள் என்பதை கேளுங்கள்
0: என்று சுந்தர சோழர் அலறினார். உள்ளே வந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு கணம் வியப்பினால் திகைத்து போய் நின்றார்கள். சுந்தர சோழரின் வெறிகுண்ட முகத்தோற்றமும் அவருடைய அலரும் குரலில் தொனித்த பயங்கரமும் அவர்களுக்கு பீதியை உண்டாக்கின. மந்தாகினி தேவியை அங்கே பார்த்தது அவர்களை வியப்பு வெள்ளத்தில் திக்குமுக்காடச் செய்தது. இன்னது செய்வது என்று அறியாமல் எல்லாரும் சற்று நேரம் அசைவற்று நின்றார்கள். முதன் மந்திரி அனிருத்தர் நிலைமை இன்னதென்பதையும் அது எவ்வாறு நேர்ந்திருக்க கூடும் என்பதையும் ஒருவாறு ஊகித்து உணர்ந்து கொண்டார். அவர் பூங்குழலியை பார்த்து,
1: பெண்டே, இவள்தானே உன் அத்தை
0: என்றார். ஆமையா என்றாள் பூங்குழலி.
1: திருமலை, என் மரம் போல் நிற்கிறாய். மந்தாகினி தேவி ஓட பார்க்கிறாள், அவளை தடுத்து நிறுத்து, சக்கரவர்த்தியின் கட்டளை
0: என்றார். ஆழ்வார்க்கடியான் தன் வாழ்நாளில் முதன் முறையாக குருவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான்.
2: ஐயா, அதை காட்டிலும் புயற்காற்றை தடுத்து நிறுத்தும்படி எனக்கு கட்டளையிடுங்கள்
0: என்றான். இதற்குள் பூங்குழலி சும்மா இருக்கவில்லை. ஒரே பாய்ச்சலாக ஓடிச் சென்று அத்தையின் தோளை பிடித்துக் கொண்டாள். மந்தாகினி அவளை உதறி தள்ளிவிட்டு ஓடினாள். ஆழ்வார்க்கடியான் சட்டென்று ஒரு காரியம் செய்தான். சற்று முன்னால் முதன் மந்திரி முதலியவர்கள் நுழைந்து வந்த கதவண்டை சென்று அதை சாத்தி தாளிட்டான். பிறகு கதவை யாரும் திறக்க முடியாதபடி கைகளை விரித்து கொண்டு நின்றான். வேடர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட மானைப் போல நாலாபுரமும் பார்த்து மிரண்டு விழித்தாள் மந்தாகினி. தப்பிச் செல்வதற்கு வேறு வழியில்லை என்று தான் இறங்கி வந்த வழியாக ஏறிச் செல்ல வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள். அவள் மேல்மாடியை நோக்கிய பார்வையிலிருந்து அவளுடைய உத்தேசத்தை மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள். சுந்தர சோழர்,
1: பிடியுங்கள், அவளை பிடித்து நிறுத்துங்கள். அவள் எதற்காக வந்தாள்? யாரை பழி வாங்க வந்தாள் என்று கேளுங்கள்
0: என்று மேலும் கத்தினார். தூணின் வழியாக மேல் மாடத்துக்கு ஏறிச் செல்ல ஆயத்தமாயிருந்த மந்தாகினி தேவியிடம் மறுபடியும் பூங்குழலி ஓடி நெருங்கினாள். இம்முறை அவளை பிடித்து நிறுத்துவதற்கு பதிலாக பூங்குழலி கையினால் சமிக்ஞை செய்து ஏதோ கூற முயன்றாள். மந்தாகினி அதன் பொருளை தெரிந்து கொண்டவள் போல் கீழே விழுந்து கிடந்த அகல் விளக்கை சுட்டி காட்டினாள். இதை கவனித்துக் கொண்டிருந்த குந்தவை, அப்பா, பெரியம்மாவின் பேரில் தாங்கள்தான் விளக்கை எடுத்து எரிந்தீர்களா என்று கேட்டாள்.
1: அம்மகளே, அந்த பேய் என்னை பார்த்த பார்வையை என்னால் சகிக்க முடியவில்லை, அதனால் விளக்கை எடுத்து எரிந்தேன்
0: என்றார் சுந்தர சோழர். தந்தையே, பேயுமல்ல ஆவியுமல்ல, உயிரோடு இருக்கும் மாதரசியேதான். அப்பா, பெரியம்மா சாகவே இல்லை, முதன் மந்திரியை கேளுங்கள், எல்லாம் சொல்லுவார் என்று குந்தவை கூறிவிட்டு மந்தாகினியும் பூங்குழலியும் மௌன வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த காட்சியை பார்த்தாள். உடனே அந்த இடத்துக்கு பாய்ந்து சென்றாள்.
1: மகளே, அவளிடம் போகாதே, அந்த ராட்சசி உன்னை ஏதாவது செய்து விடுவாள்
0: என்று சுந்தர சோழர் கூவிக்கொண்டே குந்தவையை தடுப்பதற்காக படுக்கையிலிருந்து பரபரப்புடன் எழுந்திருக்க முயன்றார். மலையமான் மகள் வானமாதேவி அவருடைய தோள்களை ஆதரவுடன் பிடித்து படுக்கையில் சாய வைத்து

சுந்தர சோழருடைய ஏழு நாடியும் முடுங்கி அவருடைய உடலும் சதையும் எலும்பும் எலும்புக்குள்ளே இருந்த ஜீவசத்தும் உறைந்து போயின. தீபம் அந்த உருவத்தின் முகத்தின் மீது விழவில்லை. சற்று முன்னாலேயே தரையில் விழுந்து உரண்டு டணங் டணங் என்று சத்தமிட்டு

தாள் பிரபு. சற்று பொறுங்கள், தங்கள் திருமகளுக்கு அபாயம் ஒன்றும் நேராது என்று கூறினாள். குந்தவை தன் அருகில் வந்ததும் மந்தாகினி அவளை ஒரு கணம் முற்று பார்த்தாள். அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இளைய பிராட்டி செய்தாள். தரையில் விழுந்து மந்தாகினியின் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாள். மந்தாகினியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. அவள் குனிந்து குந்தவையை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டாள். பிறகு இளைய பிராட்டி அவளுடைய ஒரு கையை தோள் வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்துக் கொண்டு

0: கையை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டாள். பிறகு இளைய பிராட்டி அவளுடைய ஒரு கையை தோள்வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்து கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள். சக்கரவர்த்தினி இப்போதுதான் மந்தாகினியின் முகத்தை நன்றாக பார்த்தார். அவளுடைய நெற்றியிலிருந்து இரத்தம் வழிவதைக் கண்டார். சுவாமி, தாங்கள்தான் விளக்கை எரிந்து காயப்படுத்தி விட்டீர்களா? ஐயோ, என்ன காரியம் செய்தீர்கள் என்று மலையமான் மகள் அலறினாள்.
1: இல்லை இல்லை, நான் எரிந்த விளக்கு இவள் பேரில் விழவே இல்லை. அதற்கு முன்னாலேயே இவள் இரத்த காயத்துடன் வந்து நின்றாள். ஆனால் இந்த பாதகி என் பேரில் பழி சொன்னாலும் சொல்லுவாள். நீங்கள் நம்பிவிடுவீர்கள். நீங்கள் எல்லோருமே அவளுடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள். மலையமான் மகளே, அம்மா, இவளிடம் நீ கூட பரிதாபப்படுகிறாயே. இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா
0: என்று சுந்தர சோழர் கேட்டார். தெரியும் சுவாமி, இவர் என் குலதெய்வம், சோழர் குலத்துக்கே தெய்வம்.
1: என் அருமை மகன், காவேரியில் மூழ்கி போய்விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா? ஆஹா, நீ கூட அவ்விதம் நம்புகிறாயா? குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம் சொன்னாளா?
0: நானே கண்ணால் பார்த்ததைத்தான் சொல்கிறேன். குந்தவையும் அப்போது குழந்தை அல்லவா? அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும்? அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல, சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்த தெய்வமும் இவர்தானே.
1: தாங்கள் பூதத்தீவில் காட்டுக்கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வம் அல்லவா? கடவுளே, அது கூட உனக்கு தெரியுமா? இவள் இத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் தெரியுமா?
0: சில காலமாக தெரியும். தெரிந்தது முதல் இந்த தேவியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வரும்படி முதன் மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
1: அனிருத்தர, இதென்ன மகாராணி சொல்லுவது? இவள் உண்மையிலேயே அந்த கரையல் மகள் தானா? இவள் உயிரோடு இருக்கிறாளா? இவள் இறந்து விட்டாள் என்பது பொய்யா? இவள் ஆவி என்னை வந்து சுற்றுகிறது என்று நான் எண்ணியதெல்லாம் பிரமையா? ஏற்கனவே என் அறிவு குழம்பி இருக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து என்னை முழு பைத்தியமாக்கி விடாதீர்கள்
0: என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழர்.
2: பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. ஆனாலும் தங்கள் கருணையினால்
1: முதல் மந்திரி, இப்போது தெரிகிறது, கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்துக் கொண்டு வர சொன்னவள் இவள்தான். பல்லக்கில் வந்தவள் அந்த ஓடக்கார பெண் என்று நீர் கூறியது உண்மை அல்ல.
2: மன்னர் மன்னா, அடியனை மன்னிக்க வேண்டும்.
1: மன்னிக்க வேண்டுமாம்? சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னை போல ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேர்ந்திராது. எனக்கு தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? என் முன்னாலேயே சொல்லி இருக்கக்கூடாது. இன்று சாயங்காலம் என்னுடன் அத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அப்போது கூட என் சொல்லவில்லை. முதன் மந்திரி, எனக்கு எல்லாம் விளங்குகிறது. பழுவேட்டரையர்கள் சொல்லுவது சரிதான். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இந்த சோழ குலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள் தான். வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள். அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். அத்தகைய சோழகுல மன்னர்களுடன் நட்புரிமை கொள்ளும் பேறு தனக்கு கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தேவனுடைய தோள்கள் பூரித்தன. இந்த நெடுங்கதியின் தொடக்கத்தில் ஆசிரியர் வல்லவரையனின் மனநிலையை இப்படி வர்ணிச்சிருந்தார் அல்லவா? சுந்தர சோழரை பொறுத்தவரையில் அழகில் எப்படியோ அப்படியே வீரத்திலும் சிறந்தவர்னு சேர்க்க தோணுது. லெய்டன் செப்பேட்டு வர்ணனைகளை கேட்கும்போது சேவூரில் நடந்த இரண்டாவது போரில் அவர் காட்டின தீரத்தை சொல்லும்போது, எதிரிகளின் யானை படையை அவர் வீழ்த்திய விதத்தை ஒரு காவியமாகவே பார்க்கிறோம். தாம் கண்ணால் பாராத காட்சி, அதாவது ஒரு பெண் உருவம் தலைகீழாய் பாய்ந்து கடலில் விழும் காட்சி, கனவுல வரும்போதெல்லாம் அலறி புடைச்சிக்கிட்டு எழுந்ததையும், மனைவி கவலையோடு கேட்டதும் ஒன்றுமில்லைன்னு மழுப்பினதையும், சில சமயம் போர்க்கள பயங்கரங்களை கற்பனை செய்

0: என்று சொன்னதையும் மகளிடம் பகிர்ந்து கிட்டது நினைவிருக்கும். புராணங்கள்லேயும் வரலாறுகள்லேயும் எத்தனையோ போர்கள், வருஷக்கணக்கில், மாதக்கணக்கில், நாள் கணக்கில் எப்படி நடந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. இவை எல்லாத்தையும் விட ஓயாமல் நடந்துகிட்டு இருக்கிற போர் மனுஷன் தன் மனத்தோடு நடத்துகிற போர். சுந்தர சோழரின் மனக்களத்தில் இந்த கட்டம் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? இந்த பகுதியில் நம் கவனத்தை ஈர்த்துள்ள சில சொற்களும் தொடர்களும் ஏழு நாடி பல்வேறு உறுப்புகளையும் உணர்வுகளையும் இயக்கிற ஆற்றல் நாளங்கள். யோக கலையில் சப்த நாடிகள்னு சொல்லப்படுற காந்தாரி, ஹஸ்தி ஜிஹ்வா, யசஸ்வினி, பூஷா, அலம்புஷா, குஹு, சங்கினி ஆகியவை. இடது கண், வலது கண், இடது காது, வலது காது, வாய், கீழுள்ள உறுப்புகள், தொண்டை இவற்றோடு தொடர்புடையவை. அடுத்து திக்கு முக்காடல் என்ற தொடர். திக்கு திசை, முக்காடல் மூச்சு முட்டுவது போல திணறி தடுமாறுறது. உத்தேசம் தோராயமான ஒரு மதிப்பீடு. ராட்சசி அரக்கி, ராட்சசன் என்பதன் பெண்பால். இதுக்கு சுவையான பின்னணி புராண கதையில காணப்படுது. படைப்பு கடவுள் பிரம்மன் துர்க்குணத்தால் உண்டான வடிவத்தில் பசியை தோற்றுவிச்சார். அதிலிருந்து கோபம் வெளிப்பட்டுச்சு. இதை வச்சு கோர உருவங்கள் வந்தன. இவை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பொருள் தரும் ரக்ஷ ரக்ஷன்னு முறையிட்டன. இந்த கூக்குரலை எழுப்பினவங்க ராட்சசர்கள்னு பெயர் பெற்றிருக்காங்க. அரக்கிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணத்தில் வரும் தாடகை. சரி, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். விஸ்வரூபம் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன்.
3: எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா? சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா? பாபை விரகம் பருகிடுவாயா? ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரியில் பயிற்சி மேற்கொண்டவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாதது என்று கூறினார். சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு

0: பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தேசிய பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணி ஆற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மருத்துவத்துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 4724 செவிலியர் பணி நியமன ஆணையம் ஒவ்வொரு செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட நலசங்கங்கள் மூலமாக தொகுப்புதியத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணி நியமன ஆணை கொடுக்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு வச்சோம். ஒவ்வொரு செவிலியர் பணியிடங்களும் முற்றிலும் நேர்மையான முறையில வெளிப்படையான முறையில எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்க பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா 48828 பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் 201 செவிலியர் பணியிடங்கள்
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார், 95% மார்பக புற்றுநோய் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினார்.
2: 1:28 விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விமன் வந்து பிரஸ்ட் கேன்சரை பாதிக்கப்படுறாங்க. சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல 1:22 இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இதை பாதிப்பை வந்து உடம்புல வந்து உருவாக்கிடும். இது கியூர் பண்ண முடியுமா? 95% கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து அறிகுறியில வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுத்தனும் நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். லைஃப் வந்து சேவ் பண்ணலாம், பிரஸ்ட் சேவ் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி வித்யாஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
3: மார்பக புற்றுநோய் பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியா தெரியறதே இல்ல. சோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியோ இல்ல பஸ்லிக்கேஜோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க தயக்கப்படாம, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளாா்.

0: தசரா பண்டிகையையொட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சத்ராகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8:00 கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11:00 புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் ஏற்படுகிறது. தெற்கு சிறிலங்கா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அக்டோபர் 19 வரை தென் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் இன்று வழங்கினார். தஞ்சாவூரில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பிரதமரின் மேற்கூரை சூரியமின் திட்டத்தின் மூலம் வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அஞ்சல் துறை சார்பில் சென்னை தெற்கு கோட்ட அளவிலான வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27 நடைபெறவுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடாயிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3வது ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவப் படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். தெனாலி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்கம் பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: நிகழ்ச்சியில் எடுத்து கேட்கலாம். பார்த்தேன் ரசித்தேன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று 27:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: நிகழ்ச்சியில் எடுத்து கேட்கலாம். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக கிளின்டன், தேவன் மற்றும் பலர் பாடியது.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போனை எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம். இதில் இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா இடம்பெறும்.

0: நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களே, இது திரைகானம் ஒலிக்கும் நேரம். முதலில் ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.
1: ஒன்று 2 98 உன்னை சந்தித்து.
0: பாடல் இடம்பெற்ற படம் புதுமை பித்தன்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நட்புக்காக படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல் இது.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
1: வடகிழக்கு பருவமழை மற்றும் சூப்பர் எல்லினோ தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் மற்றும் வருவாய்த்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளரும் நில நிர்வாக ஆணையருமான ராஜேஷ் லக்கானி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3 இடங்களில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா திறந்து வைத்தார். மத்திய அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புறையார் பழைய பேருந்து நிலையம், காத்தாஞ்சாவடி பேருந்து நிறுத்தம் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை ஆகிய இடங்களில் இந்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இரவு நேர போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்து நிலையங்கள் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை பகுதிகளில் இரவு நேரங்களில் கூடுதல் வெளிச்சம் கிடைப்பதுடன் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மார்ச் 2019 முதல் ஜூன் 2023 வரையிலான மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதிய தனித் தேர்வுகளின் பெறப்படாமல் உள்ள மதிப்பெண் சான்றிதழ்களை கழிவுத் தாள்களாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: எனவே சம்பந்தப்பட்ட தனித்தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள 31/10/2026 நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2023 பருவத்திற்கு பின்னர் தேர்வெழுதிய தனித்தேர்வர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்களையும் நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300 மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகத்தில் உலக சுற்றுலா தின விழா நடைபெற்றது. இதில் 1620 தரங்கம்பாடிக்கு வந்த முதல் டேனிஷ் கப்பலான எலிபென்ட் கப்பலின் மாதிரி அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய பட்டுப்புடவைகள், பருத்தி சேலைகள், வேட்டி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களாக மாதாந்திர சிறு சேமிப்பு திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான கடன் விற்பனை வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் ஸ்வச்தா ஹி சேவா தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில்வே காவல்துறையினர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று ரயில் நிலைய நடைமேடைகளில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தொடர்ந்து பயணிகளிடம் தூய்மை பாரதம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. சீர்காழி அருகே திருப்பங்கூர் சிவலோகநாதர் சுவாமி கோவிலில் பிரகாரத்தில் நாட்டிய தேவதைகளும் சிவஞான கலீர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் இசை மற்றும் பரதம் மூலம் சிவலோகநாதருக்கு மரியாதை செய்யும் சாதனை முயற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 160 மாணவிகள் பரதம் ஆட, 50 மாணவ மாணவிகள் தேவார இசை பதிகங்கள் பாடினர். ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஆஸ்பர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்து அதன் நிர்வாக இயக்குநர் மாணவிகள் மற்றும் நாட்டிய நிறுவன ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்து பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தகவல் பெறும் உரிமை வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், பள்ளி மற்றும் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணியில் மாணவ மாணவிகள் மற்றும் விழிப்புணர்வு குழுவினர் உட்பட 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, வட்டாட்சியர் விஜயராகவன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டும், அவர் தலைமை பொறுப்பேற்று 25 நிறைவு பெற்றதை முன்னிட்டும் சேவை தீப ஒளி பேரணி நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெரிய LED திரையில் பாரத பிரதமர் மோடி உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பெயரில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும், அதனை அடுத்து சேவை தீப ஒளி பேரணி என்ற பெயரில் தீபத்தை ஏற்றி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 4 நாள் அரசுமுறை

பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லிசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறப்பட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்

0: ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும், நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும், சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-87 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10ஆம் தேதி வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
2: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 நிலையாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 நிலையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற

0: பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் இரண்டு கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் ஒரு கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலூசிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40-க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட்கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித்தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கேட்கும் முன்
3: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
2: பண்ணை செய்தி. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்ககம் அறிவித்துள்ள அறிவிப்பு. இம்மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உழவர் இல்லத்தில் செல்ல பிராணிகள் வளர்ப்பு மற்றும் தொழில் முனைதல் குறித்த மகளிருக்கான ஒருநாள் சிறப்பு பயிற்சி பட்டறை நடைபெற உள்ளது. இதில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பின் மூலம் சில சிறந்த சுயதொழில் வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் செல்லப்பிராணிகளுக்கான மருத்துவர்கள், நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் நேரடி வழிகாட்டுதல்களை வழங்க உள்ளனர். சுயதொழில் துவங்க உதவிகள் மற்றும் தொழில் திட்டங்கள் பற்றிய முழு விவரங்கள் இந்த பயிற்சி பட்டறையில் வழங்கப்படும். பயிற்சியின் நிறைவில் பங்கு பெறுவோருக்கு சான்றிதழும் வழங்கப்படும். உரிய கட்டணம் செலுத்தி விருப்பமுள்ளோர் முன்பதிவு செய்வது அவசியம். இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த ஒருநாள் பயிற்சி பட்டறை குறித்து மேலும் விவரங்களுக்கு 9865016174 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆர்வமுள்ளோர் farmerstrainings@gmail.com என்ற

மின்னஞ்சல் முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மின்னஞ்சல் முகவரி மீண்டும் farmerstraining@gmail.com. முதலில் அணுகுவோருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் அறிவிக்கின்றார். மாமரம் சாகுபடி செய்வோர் கவனத்திற்கு, மாமரத்திற்கு கவாத்து செய்தல் அவசியம். வருடத்திற்கு ஒருமுறை ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பழைய காய்ந்து போன கிளைகள், தாழ்ந்திருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டிவிட வேண்டும். மாமரத்திலிருந்து பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 20 PPM என்ற அளவில், அதாவது 100 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி NAA என்ற அளவில் கலந்து 2 முறை தெளிக்க வேண்டும். பிப்ரவரி மாதத்தில் பூ பூக்காத மரங்களுக்கு 0.5% யூரியா கரைசல் அல்லது 1% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசல் தெளிக்க வேண்டும். மாமரங்களில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்பட்டால் இமிடாக்ளோபிரிட் அல்லது தயாமிதாக்சிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து தத்துப்பூச்சிகளை கட்டுக்குள் வைக்கலாம். அடுத்து தண்டு துளைப்பான். இதனை கட்டுப்படுத்த கார்போஃபியூரான் குருணை 5 கிராம் மருந்தை மரத்தின் தண்டு பகுதியில் உள்ள ஓட்டையில் போட்டு களிமண்ணால் மூடிவிட வேண்டும். அடுத்து பழ ஈக்களை கவருவதற்கு மெத்தேல் யூஜினால் பொறிகள் 1 ஹெக்டேருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 25 இடங்களில் வைக்க வேண்டும். மாமரங்களில் கரும்பூஞ்சான நோய் தாக்குதல் தென்பட்டால் 5% மைதா கரைசல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாமரங்களில் இந்த ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகளை இப்போது கடைபிடித்தால் வரும் பருவங்களில் அதிக விளைச்சல் கிடைக்கும். செய்து பாருங்கள். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, இதுதான் நீங்க வர நேரமா? நான் எப்ப வர சொன்னேன்?
5: கோச்சுக்காத முத்தழகு, நானும் கிளம்புறேன் என்னமோ தெரியல புள்ள, எப்படியும் நேரமாகி போகுது.
4: சரி சரி, பரவாயில்ல, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்.
5: அது இருக்கட்டும் முத்தழகு. ஆமா முத்தழகு, நீ சொன்னதும் நானும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல, கிளம்பி வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி போனை வச்சுட்ட. என்ன விஷயம் புள்ள?
4: எல்லாம் நமக்கான நல்ல விஷயம்தான்க்கா.
5: அதான் புள்ள, என்னன்னு சொன்னாதானே தெரியும்.
4: ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, நாமளும் நம்ம

0: சொந்த காலில் நிற்கணும்னு, அதுக்கான நாள் தான் எப்போ வரும்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களேக்கா.
1: அட ஆமா பிள்ளை, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒத்தால் வருமானம் எங்கே பத்துது? அவரு என்ன தான் வயக்காட்டில் மாங்கு மாங்கு ஒழிச்சாலும் வர வருமானம் பத்த மாட்டேங்குது. நானும் ஒத்தாசியா ஒரு தொழில் செய்வோன்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேங்குது.
0: அக்கா, அதுக்கான வழி இப்போ கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
1: என்ன முத்தழகு சொல்ற நீ?
0: ஆமாக்கா, நாமளும் சுயமா தொழில் தொடங்கி நம்ம சொந்த காலில் நிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: புரியலையே புள்ள.
0: நீங்க இதை கேளுங்க, அப்புறம் புரியும். மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பால் அவங்க தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமாக கேட்போம்.
2: ஞானாம்பால், என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கில் அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம், நம்மாழ்வார் ஐயா, ஞானப்பிரகாசம் ஐயா இவங்களுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப இது. அப்பா இறந்ததுக்கு போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து அடுத்தது வந்து பொம்பளை பிள்ளை தான் வச்சுருக்கேன், எனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வருத்தத்தோடையே இறந்துட்டார். அது ஒரு என் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு
2: பதிவாகவே
3: இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னு ரொம்ப ஒரு தேடுதல். அப்போ தான் வந்து இங்கே திருவூரில் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிறைய வேல்யூ அடிஷன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் சாந்தின் மேம் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாரம்பரிய நெல்லில் வந்து வேல்யூஷன் பண்ணுறதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேம் வந்து எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வந்துட்டு பார்க்கும்போது கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய கனெக்ஷன் நிறைய கிடச்சிது. அவங்க ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான இயற்கை விவசாய முறைகள் வந்து பின்பற்றுறாங்க, அவங்க எப்படி வந்து நெல்லுலேருந்து அரிசியை வந்து பாரம்பரிய முறையிலேருந்தே நம்ம அரிசியை வந்து வேல்யூடிஷன் பண்ணுறாங்கன்றதை முதற்கொண்டு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி நாங்கள் வேல்யூடிஷன் பண்ணுறதுக்கு அவங்களுமே மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு வந்து குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதக்கு என்ன மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. நான் தான் இல்லைன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு 100-150 பேர். அது அந்த ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், ஆனால் நம்மளை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஏன் குழந்தை இல்லை, எதனால் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோவில் குழம்புங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம், நம்ம மெடிசனும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரேட்டிங் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்பா என்ன பண்ணார், பாரம்பரிய அரிசியே மாற்று, நீ டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டையும் மாற்று அப்படின்னு. டெய்லியுமே வந்து புங்கர் ரைஸ், காலையில் வந்து கஞ்சியாக தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இளந்த பழ இலை வந்து அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். நிறைய வந்து அப்பா வந்து எங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ்ன்றதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நார்மலாக பேபி வந்து கன்சீவ் ஆகினேன், முதல் பையன். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். வீட்டுக்கே ஒரு எங்கள் மாமியார் வீட்டில் முதல் குழந்தை, தலை பிரசவத்தில் முதல் பையன் பிறந்தது எங்கள் வீட்டில் தான்,
2: சிங்கக்குட்டி.
3: அதனால் வீட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப குழந்தை எப்போ வெளில வரும் எப்போ வரும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்துருந்த நாட்கள்லாம் நிறைய. பாப்பா வெளில வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணாடி பெட்டியில் கொண்டு போய் வச்சிட்டாங்க, வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு, மஞ்சள் கமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோம். 15 நாள் கழித்து வந்தோம், என்னென்னா பாப்பா வெயிட் கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் கொடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம்தான் பார்த்தேன் இதை வந்து டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மாற்றணும், இது வந்து நம்ம சாப்பிட்ட நேச்சுரல் ஃபுட்டாகவே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் என்னென்ன ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தேடுதல் நிறைய இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன், வீட்லேயே நானே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன்.
2: என்ன பண்ணி கொடுப்பீங்க?
3: நம்ம பாரம்பரிய அரிசியிலேருந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி லட்டு
2: நான் கூட கேட்கலாம்னு பார்த்தேன், எனக்கு கூட ஒன்று கொடுத்தீங்க.
3: இதில் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா தாத்தா அப்பத்தாலாம் இப்போ கொடுத்த எள்ளு உருண்டை கருப்பட்டியில் போட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டு அதில் உருண்டை பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டு பர்ஃபி மாதிரி பண்ணி கொடுப்போம். அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்லின்னு சொல்லி நம்ம அப்பத்தாலாம் செய்வாங்க. அதை வந்து வீட்டில் ஒரு வீட்டில் இடித்தாலே 4 வீட்டுக்கு வந்து அந்த

0: வாசம் அப்படி இருக்கும் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சின்ன வயசில் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போவுமே என் பையனுக்கு டெய்லியுமே ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டமாக தான் இருக்கும்.
1: முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கையாக தயார் பண்ணி கொடுக்குறது தான்.
0: ஆமாம், வெளியில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியும் வெளியில் கேட்டான் அப்படின்னா பேக்கெட் ஐட்டம் வேண்டாம், வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க. வாரத்தில் ஒரு டைமோ இல்லை ஒரு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அவர் வாங்கி கொடுப்பார். வீட்டில் இருந்து இடம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பின்னாடி ஒரு 10 சென்டி இடம் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாக இந்த கருவேல மரங்கள் தான் இருந்துச்சு. வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் அந்த கருவேல மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், சின்ன சின்னதாக பழங்கள் ஆரம்பித்தோம். வாழை, கொய்யா, சப்போட்டா, மா அந்த மாதிரி ஆரம்பித்தோம். வீட்டு தேவைக்கு மட்டும் வந்துச்சு. வீட்டு தேவையை அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து முட்டை தேவைப்பட்டுச்சு. முட்டை வந்து தேவைப்பட்டதுக்கு புறக்கடை கோழி வளர்ப்புக்கு இங்கே தான் ட்ரைனிங் வந்தேன். திருவூர் கேவிகேயில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட 250 கோழிகள் இருக்குது.
1: 4 250 ஆகிடுச்சா?
0: ஆமாம், இத்தனைக்கும் ஒரு 6 மாதம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 250 கோழிகள் வச்சுருக்கேன். 250 கோழிகள்லேயே வெரைட்டி ஆஃப் கோழி வச்சுருக்கேன். கருங்கோழி வச்சுருக்கேன், சிறுவிடை வச்சுருக்கேன், அசில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கடக்நாக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பெருவிடை வச்சுருக்கேன், இடைவெட்டு இருக்குது, வான்கோழி இருக்குது, கிண்ணிக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காடையும் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்குது.
1: என்ன இல்லை?
0: இல்லைன்றத இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நம்ம வீட்டுக்கு என்ன என் குழந்தை ஆசைப்பட்டு சாப்பிட்றானோ எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மஷ்ரூமுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அதுக்கான வேலைகள் முடிஞ்சிடும்.
1: காளான் வளர்ப்பு.
0: காளான் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 4 மாடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு தேவைக்காக புளிங்குளம் ப்ரீடுன்னு வச்சோம். என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு 2 மாடு தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 7 மாடு இருக்குது. மாடு பால் தேவைக்கு வீட்டு தேவைக்கு போக அதை வந்து நாங்கள் பாலாக கொடுக்கறதில்ல, பன்னீராக மேக் பண்ணி கொடுக்குறோம், நெய்யாக தான் கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு எங்களை மாதிரி குழந்தை வச்சுருக்கவங்க, சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு மட்டும் பன்னீரும் நெய்யும் மட்டும் கொடுக்குறோம். முட்டைகள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். முட்டைகள் வந்து நம்ம ஹேச்சிங் முட்டைங்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு குழந்தைங்களுக்காக தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் முட்டைகளை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நியர்பையில் இருக்கும்.
1: நாட்டுக்கோழி முட்டை.
0: ஆமாம்,
1: சாப்பிட்றதுக்காக.
0: ஆமாம்,
1: என்ன ரேட்டு மாதிரிலாம்?
0: 20 ருபீஸ் பர் எக்னு கொடுத்துட்டு
1: வாங்குறாங்களா?
0: ஆ, வாங்குறாங்க சார். ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே நம்ம ஃபார்மில் வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான நாங்கள் சொல்லிடுறோம், இவ்வளோ ஃபீட் காஸ்ட் ஆகுது, இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் சேல்க்கு கொண்டு வருவோம்.
1: தினமும் முட்டை விற்பனை ஆகுதா?
0: ஆ, டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு 300 முட்டைகள் வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துருவோம்.
1: விற்பனை ஆகிடுது ஃபுல்லாக?
0: ஆ, சேல் ஆகிடுது. அதுவும் போக மீதம் இருக்க முட்டையை நாங்கள் முட்டையாக வந்து கன்வெர்ட் பண்ணி, இப்போ முட்டை வந்து நமக்கு ஸ்லாட் வந்து நிற்குது அப்படின்னா அதை நாங்கள் வெளியில் போடுறதில்ல, முட்டையை அமிலமாக பண்ணிட்டுறோம். விவசாயத்துக்கு தேவையான இப்போ ஒரு செடி காய்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டை அமிலத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம ஊரில் விவசாயிங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முட்டை அமிலம் கொடுத்தோம்னா அந்த பூக்குற டைமில் வந்து அந்த முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணும் போது காய்கறிகள் திரட்சியாக வருது. அதை வந்து நாங்கள் கண்கூடாகவே பார்க்குறோம். நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகள் நல்ல டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு, பூச்சியும் அந்த மாதிரி இல்லை. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர்த்து நாங்கள் பண்ணுற முக்கியமான கஞ்சி மிக்ஸு பார்த்திங்கன்னா மகப்பாளர் கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காகவே பண்ணுறது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200 கிலோக்கிட்ட வந்து சாம்பிள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 200 கிலோ சாம்பிள் கொடுத்ததில் ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து இன்ஃபர்டிலிட்டினால் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு கிடைச்ச வெற்றின்றதை விட ஒரு இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரசக்தின்னு ஒரு கஞ்சி மிக்ஸு. அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜென்ஸுக்காகவே பண்ணுறது. ஜென்ஸில் என்னென்னா இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்கள எரெக்ஷன் கம்மியாக இருக்கிறது, அதுக்கான கஞ்சி மிக்ஸை நாங்கள் வெளியில் போய் வாங்காமல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஜென்ஸுக்கும் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஜென்ஸுக்கான கஞ்சி மிக்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புருதி கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. க்யூர் ஆகுனா அந்த ரிசல்ட்டே இல்லை. நாங்கள் போய் நேர்லேயே பார்த்தோம். சரி, என்னம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் ஏறிட்டே இருக்கு. சரி, நான் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் பக்கம் வந்து எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா எலும்பொட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது, பாரம்பரிய

0: அதிகமாக எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பொட்டி இலையை வந்து பற்று போட்டு விடுவாங்க, எலும்பு உடஞ்சிச்சின்னா கட்டியாச்சு. அதை வந்து ஏன் கஞ்சி மிக்ஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்து அந்த எலும்புருதி கஞ்சி மிக்ஸ் கூட எலும்பொட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடக்கரத்தான் இதை போட்டு நம்ம பாரம்பரிய அரிசி போட்டு எலும்புருதி கஞ்சி மிக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாள்லேயே அவருக்கு நல்ல ரிசல்ட்டு. 15 நாள் கழித்து டாக்டர் என்னடா கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வாங்க அப்படின்ட்டாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப செக்அப் போனார். இல்லை மேம், இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் பிளேட்டே ரிமூவ் பண்ணிடலாம், நல்லா ஹீல் ஆயிருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ஏன்னா எனக்குமே 3 சி செக்ஷனா, அதனால் என்னென்னா எனக்குமே ஸ்பைனல் கார்டு நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன். பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் நிறைய ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் எப்படி இருக்குது ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நான் சாப்பிட ஆரம்பித்தது ரிசல்ட்டு வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி தான் வரணும். டெய்லியுமே என் பையனை வந்து ஒரு ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் பையனை ஸ்கூலுக்கு வர்றதா இருக்கட்டும், பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விடுவேன். இது நடுவில் டெலிவரி பார்ப்பேன், இது நடுவில் ட்ராவலிங் ஏதாவது லோக்கல் டெலிவரி ஏதாவது இருந்தாலும் பார்ப்பேன், வெளியே ஒரு டெலிவரி போடணுனாலும் நானே தான் பார்த்துக்குவேன். இதை ட்ராவல் பண்ணும்போது அந்த பெயின் இருந்தது, இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது அந்த பெயின் இல்லை. இதை ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிடல. முக்கியமாக என்னென்னா என் பையன் காலையில் 7:40 ஸ்கூலு, 7 மணிக்கு தான் எழுந்திருச்சுக்குவான், 7:40 ஸ்கூலுக்கு அடித்து பிடிச்சி கிளம்புவான். ஆனால் அந்த கீரை சமைச்சு கொடுத்தா கூட மத்தியானம் லஞ்சில் கொடுத்து விட்டா கூட சாப்பிடாமே ரிட்டர்ன் கொண்டு வரும். ஏன்னா மா கீரை சமைச்சு கொடுத்தவொடனே மத்தியானம் டேஸ்ட்டே மாறி போயிடும். அவன் சாப்பிடும்போது கஞ்சியாக இல்லை வேறு ஏதாவது பொரியலாக பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரும், அம்மா எனக்கு இது பிடிக்கல வேணாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை நம்ம என்னென்ன கீரை அப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற எல்லா கீரையை விட பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மாயன் கீரை.
1: மாயன் கீரை
0: மாயன் கீரை அதுக்கப்புறம் தவசி கீரை இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரையை மிக்ஸ் பண்ணி கீரை கஞ்சி மிக்ஸ்ன்னு பண்ணோம். கீரை அமுதம், சாதனாலே அமுதம் தான், கீரை அமுதம்னு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணி கீரை அமுதம்னு ஒரு கஞ்சி மிக்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தைங்க மதியில் என் கீரை சாப்பிடாதே என் பையனே வந்து அம்மா இது கஞ்சி மிக்ஸ் நல்லாயிருக்கு எனக்கு ஒரு கப்பு சேர்த்து வச்சிரு, அந்த 11 o'clock அந்த கீரை அமுதத்தை சாப்பிட்றான், இப்படி ரிட்டர்ன் கொண்டு வர்றதில்லை. ஈவன் 6 மந்த்ஸ்லேருந்தே நம்ம இந்த கீரை அமுதத்தை கொடுத்துட்ருக்கோம். ஈவன் ஓல்டேஜ் பர்சனுமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு.
1: இப்போ இவ்வளவு மிக்ஸ்லாம் சொல்கிறீங்க, கஞ்சி மிக்ஸ் சொல்கிறீங்க, நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயார் பண்ணுறீங்க, எல்லாம் இயற்கையான முறையில் பண்ணுறீங்க, இதுக்கு எப்படி ஃபார்முலா, யார் உங்களுக்கு வழி நடத்துகிறாங்க இப்படிலாம் செய்யலாம், இப்போ இந்த கீரைகளில் இது இவ்வளோ இருக்கணும் அது அவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் எப்படி நீங்கள்?
0: நாங்கள் ஒரு டைமாக வந்து ஒரு கீரையை வந்து ட்ரையல் போடுறோம் அப்படின்னா ஒரு டைமாக போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸில் வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸாக போட்டு பார்ப்போம். அது வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு, 100 கிராம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 250 கிராம்லாம் பண்ணுவோம். அதுவே ஒரு 1 kgயாக பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 கிலோ வரைக்கும் நாங்கள் ட்ரையல் வீட்டுக்கே ட்ரையல் பார்த்து நெய்பர்ஸ் கிட்டே ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்முலாவே நாங்கள் வெளியில் கொடுப்போம். எடுத்தோடனே எந்த ஒரு பொருளுமே வெளியில் நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் சுற்றி இருக்கிற எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதா, அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தே நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: இதிலெல்லாம் நிறைய நமக்கு நட்டாகாதா?
0: இது வந்து நட்டம்னு சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ட்ரையல் பேசிஸ்ன்னு வரும்போதுமே இதுவுமே வந்து நமக்கான சக்ஸஸ் தான் நம்ம
1: ப்ரமோஷன் மாதிரி.
0: ப்ரமோஷன் சொல்கிறத விட இது ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் இது. அதுவுமே நம்ம பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவலுக்கான சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன்.
2: என்ன மருதானியக்கா, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
3: முத்தழகு, திக்கு தசை தெரியாமல் இருந்தவளுக்கு வெளிச்சம் கொடுத்து வழியை காட்டின மாதிரி இருந்தது இவங்க சொன்ன விவரங்க.
2: இவங்க சொன்ன மாதிரி வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்.

0: இருக்கா?
1: ஆ, அதையும் தான் கேட்டேனே. என் மச்சான் விளை வைக்கிற வேளாண் பொருட்களை இவங்க சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டி நானும் தொழில் முனைவோரா உருவாக போறேன்.
0: அக்கா, இதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, அடுத்ததாகவும் ஒரு விவரம் சொல்றாங்க, அதையும் கேளுங்க.
1: அது என்ன விவரம் முத்தழகு?
0: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க.
2: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடி 175,000 ஹெக்டர் நிலப்பரப்பு 22 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக இந்தியாவில் வந்து திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு தான் வந்தது. இது ஒரு முக்கிய வணிக பயிர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிகள் பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருடத்துக்கு 2 முறை அல்லது 2 ஆண்டுகளில் 5 முறை பலன் கொடுக்கும். தமிழ்நாட்டில் திராட்சை 2850 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு 52,000 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 29.2 டன்கள். ஸோ திராட்சை எங்கே அதிகமாக தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரிலையும், தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி. வணிக ரீதியான சாகுபடிக்கு எதாவது ஏற்றது அப்படின்னா தாம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிற திராட்சை ரகம். இது வந்து உண்ணக்கூடிய திராட்சை மற்றும் உலர் திராட்சை செய்வதற்கு இது நல்ல ரகம். இந்தியாவில் 73% திராட்சை தோட்டங்களில் இந்த தாம்சன் சீட்லஸ் 1.75 லட்சம் ஹெக்டரில் இது இந்தியாவில் இருக்குது. மகசூல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 20 டன் ஒரு ஹெக்டர் கொடுக்குது. பழுக்கும் காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சதுலேருந்து 120-150 நாட்களில் இது வந்து பழுக்கும். சிறப்பு இயல்புகள் இந்த வெரைட்டிக்குன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒரு கொத்து குத்தா பழுக்கும். உற்பத்தி செய்வதில் நல்ல சிறந்த உற்பத்திக்கு இது நல்லது. தாம்சன் சீட்லஸ் வந்து நடுத்தரம் முதல் பெரிய கொத்துகளாக வருது. விதை இல்லா பழங்கள், மென்மையான பழத்தோல் இருக்கு. ஸோ ஏற்றுமதிக்கும் இது நல்லது, வணிக ரீதியாகவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் க்ளோப். அதிகமாக நம்ம கடைகளில் ரெட் க்ளோப்னு பெருசாக ரெட் கலரில் நம்ம திராட்சை பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள், கொத்துகள் வந்து பெருசாக இருக்கும். ஒரு கொத்தே வந்து 700 கிராம் வளக்கம் வரும். பழங்கள் பார்த்தீங்கன்னா 22 மில்லிமீட்டர் வட்டம் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். சிவப்பு கலராக இருக்கும். உருண்டை வடிவம், விதையுடன் கூடிய சடைப்பு. ஸோ காலம் தாழ்த்தி பழுக்கும் ரகம். அதாவது கவாத்து வெட்டி 135 நாட்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்ல அதிக நிலைப்பு திறன் வந்து அந்த ரெட் க்ளோபுக்கு இருக்குது. மகசூல் பார்த்தீங்கன்னா 25 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வருது. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா கிரிம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கலப்பின சேர்க்கை மூலம் உருவானது, நல்ல வளர்ச்சி கொண்டது, நன்கு சிவப்பு நிற பெரிய உருண்டை, நீள்வட்ட வடிவ, விதை இல்லாத ரகம், தடித்த தோல், உறுதியான சுவையான சதைப்பட்டு இருக்கும். அதனால் இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல ரகம். பழுக்கும் காலம் வந்து 130 நாட்கள் மேலே கவகத்துக்கு பண்ண அப்புறம் பழுக்கும். இது வந்து நல்ல ஒரு கிரிம்சன் சீட்லஸ். அதுக்கப்புறம் ஃப்ளேம் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிறது சீட்லஸ் அடுத்த வந்து விதை இல்லாத ஒரு ரகம். இது 3 தலைமுறை கலப்பினை சேர்க்கை ஒட்டு மூலம் உருவாக்கப்பட்டது. சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னா கொடி வந்து நல்ல வளர்ச்சியுடையது. வெப்பமண்டல பிரதேசங்களில் இது நல்லா வளரக்கூடியது. ஃப்ளேம் சீட்லஸ் சிவந்த நிறமுடையது. பழங்கள் பெரியது முதல் மத்திய அளவு, உருண்டை வடிவு, விதை இல்லாத திராட்சை. இது சுவையான, கெட்டியான சதைப்பிடிப்பு, தோல் கொண்ட மஸ்கட் அந்த வெரைட்டியோட மனம் கொண்ட பழங்களாக இருக்கும். 110 நாட்கள் கவாத்து முடிச்சு 95-110 நாட்களுக்கு அப்புறம் பழுக்கும். இது வந்து பிரிக்ஸ் இனிப்பு சுவை பார்த்தீங்கன்னா 16 டிகிரி. ஸோ இது வந்து நல்ல ஒரு சிறப்பு இயல்புகள். இது வந்து நல்ல தெற்கு பீடபூமி, அதாவது நல்ல ஒரு வெப்பமண்டலத்துக்கு ஏற்றது. திராட்சை ரகங்கள் நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்கிறோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொனாக்கா சீட்லஸ், நானா சாஹேப் பர்பிள் என்ற ஒரு ரகம், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்களாகும். இப்போ சாகுபடி குறிப்புகள் நம்ம பார்த்தோம்னா திராட்சை வந்து நல்ல ஒரு பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் வரக்கூடியது. அதிகமாக மண் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட 3 அடிக்கு ஆழம் குறையாத செம்மண், சரளை மண், இரும்புறை மண் நல்ல ஏற்றது. காரமிலத்தன்மை 7-8 வரை சாகுபடி செய்ய ஏற்றது. பருவநிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 13-40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடியது. காற்றின் அளவு ஈரப்பதம் 60% கீழ் இருத்தல் வேண்டும். மழையளவு வந்து 600-800 மில்லிமீட்டர் அளவு இருத்தல் கண்டிப்பாக வேணும். இல்லை நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்கள் மட்டுமே திராட்சை நம்ம பயன்படுத்த முடியும். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நடவு குச்சிகள் தான். இதுக்கு வந்து நல்ல பென்சில் தடிமம் உள்ள நடவு குச்சிகள் வந்து 3-4 மொட்டுக்களையுடைய குச்சிகளை பையில போட்டு அந்த வேர் விட்ட குச்சிகளை வந்து நம்ம நடவு செய்யணும். வேர் விட்ட குச்சிகள் அப்படின்றது தான் நம்ம நடவு செய்யறது. அதுல வந்து ஒரு 4-6 இலையாவது கண்டிப்பா இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வேர் செடி ரூட் ஸ்டாக் அதுல வந்து ஒட்டுக்கட்டி

0: கொட்டு செடிகளாக நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா புதியதாக நம்ம மகாராஷ்டிராலலாம் அதிக விவசாயிகள் வந்து ஒய் ட்ரெல்லிஸ் முறை, ஒய்னா ஆங்கில எழுத்து ஒய் மாதிரி கம்பம் அமைத்து அந்த இது நடவு செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ஒய் ஆங்கிள் முறையில் வந்து நம்ம செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வரோம். அந்த ஒய் ஆங்கிள் வடிவமைக்கும் தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செங்குத்து கம்பம். அந்த கம்பம் வந்து தரையிலேருந்து 4-5 அடி நீளம் இருக்கணும். செங்குத்து கம்பம் வந்து இதுதான் பிரதானமான கம்பம். அந்த கம்பத்தில் ஒய் வடிவ கம்பங்கள் நம்ம அதில் வந்து இணைக்கணும். 2 சாய்ந்த ஒய் வடிவ கரங்கள், கை மாதிரி 2 பக்கமும் அந்த மெயின் கம்பத்துலேருந்து ஒய் வடிவ கரங்கள் வந்து நம்ம வைக்கணும். 4 அடிக்கு 2 சைடும் வந்து ஒய் கரங்கள் உருவாக்கணும். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 3 அடி கம்பி வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கணும். அப்போ பிரதானமான ஒரு மெயின் கம்பம், அப்புறம் 2 பக்கமும் 4 அடிக்கு ஒய் கம்பம், அப்புறம் 3 அடிக்கு வந்து ஒரு கம்பம் வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கப்படுகிறது. இதுதான் ஒய் ட்ரெல்லிஸ் முறை அப்படின்னு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கண்டிப்பாக பிரதான கம்பம் வைக்கிறதுக்கு 2 அடி ஆழமுள்ள குழியில் அந்த பிரதான கம்பத்தை முதல்ல நிலை நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட்டு கான்கிரீட் கலவையெல்லாம் கொண்டு உருவாக்கணும். துரு பிடிக்காத இரும்பு கம்பிகள், அதை வந்து ஒரு பக்கத்திற்கு 5 கம்பிகள், அதாவது அந்த ஒய் கரங்களை வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒய் கரங்களில் ஒவ்வொரு கரங்களையும் 5 துளை இருக்கணும். 5 துளை 20 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் 5 துளை இட்டு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 துளை. அப்போ அது வழியாக 10 கம்பி, 5 கம்பி இந்த பக்கம், 5 கம்பி லெஃப்ட் சைடில். அப்போ 10 கம்பிகள் வந்து அந்த ஒய் கரங்கள்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு இழுத்து கட்டணும். இப்போ துணி காய போடுற மாதிரி அந்த கம்பிகளை நம்ம இழுத்து விடணும். அப்போ அந்த பிரதான கம்பத்துலேருந்து ஒய் கரங்களில் 5 துளை 5 துளை வச்சு 10 துளை வச்சு 10 கம்பிகள் துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் வந்து வி வடிவத்தில் 2 சாய்ந்த கரங்கள்லேருந்து பொருத்தப்பட வேண்டும். இப்போ ஒயிட் ரிலீஸ் முறையில் இந்த மாதிரி நம்ம கம்பிகள் அமைச்சு இந்த கம்பிகளில் தான் நம்ம வந்து நடுவில் செடிகள் எல்லாம் நடப்புறோம். அப்போ வரிசை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை 10 அடி வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகளில் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளி பொதுவாக மாறுபடும். ஏன்னா டிராக்டர் செயல்பாடுகளுக்கு தேவையாக எண்டில் வந்து 10 மீட்டர் இடைவெளி வழங்கப்பட வேண்டும். திராட்சை செடிகளுக்கு இடையே 5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒயிட் ரிலீஸ் முறையில் வந்து வரிசைக்கு வரிசை பார்த்தீங்கன்னா 10 அடியும் செடிக்கு செடி 5 அடியும் இடைவெளி இருக்குமாறு நம்ம நடவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஒயிட் ரிலீஸ் எப்படி அமைக்கணும், அந்த தோட்ட அமைப்பை பற்றி நம்ம மற்றும் செடிகளோட இடைவெளி பற்றி பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன நன்மைகள், இந்த ஒயிட் ரிலீஸ் முறை திராட்சை சாகுபடி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா பந்தல் முறையை காட்டிலும் குறைவான உயரம் மற்றும் முறையான படர்வு மேலாண்மை. ஏன்னா எல்லா கிளையும் நல்லா படர்ந்து அந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். திராட்சை தோட்டத்தில் கவாத்து செய்யறது, மருந்து அடித்தல், அறுவடை செய்தல் போன்ற வேலைகள் எளிதாக இருக்கும். பந்தல்னா மொத்தமாக மூடிடும். இது வந்து என்னன்னா ஒயிட் கம்பம் வந்து இடைவெளி 10 அடி இருக்கு. இப்போ உங்களுக்கு நடுவில் எல்லாம் போய் நீங்கள் வேலை செய்யலாம். அப்போ சூரிய வெளிச்சம் நல்லா வரும். அப்போ உங்கள் திராட்சை செடிகளில் வந்து நல்ல ஒரு பூச்சி நோயெல்லாம் அதிகமாக பரவாது. அப்போ அறுவடை செய்ய வேலைகள் எளிதாக நடைபெறுகிறது. திராட்சை விவசாயிகள் செலவினத்தையும் குறைக்கிறது. இந்த ஒய் வடிவ அமைப்பினால் தோட்டத்தில் மிகுந்த சூரிய ஒளி கிளைப்படர்வுக்கு கிடைக்கிறது. காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இதனால் திராட்சை பழ மொட்டுக்கள் நல்ல தரமாக உருவாகுவதற்கு வழி செய்கிறது. இலைகள் நல்ல படர்ந்திருப்பதால் வெயிலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஒயிட் ரிலீஸ் இது முக்கியமாக நோய் பரவுதல் தடுக்கிறது. பந்தலில் வந்து ஒரே நாளில் நோய் டக்குன்னு பரவிடுது. இதில் வந்து அவ்வளவோ பரவாது. பந்தலில் உள்ள திராட்சை பழங்களை விட இது 20 நாட்கள் 15 நாட்கள் முன்னதாகவே சீராக அறுவடைக்கு தயாராகிறது. இது புதிய முறை. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அந்த இதில் எல்லாருமே வந்து ஈஸியாக இந்த ஒயிட் ரிலீஸ் அமைச்சு இது பண்ணுறாங்க. இது 1 ஏக்கருக்கு நம்ம செலவினம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிலீஸ் முறை அமைக்கிறதுக்கு 7 லட்சம் செலவாகுது. அதோட வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் உரமும் சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து செடிகளை வந்து நல்ல கொடி வளர்ந்து கிளை படர்வு மேலாண்மை செஞ்சு நல்ல ஒரு தரமான கொத்துக்களை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: என்ன மருதானியக்கா, வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட் ரிலீஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறைகள் பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: முத்தழகு, திராட்சையில் இத்தனை ரகம் இருக்குன்னு இப்போதான் தெரியுது பிள்ளை எனக்கு.
1: ஆமாக்கா, இந்த வணிக ரீதியான திராட்சை ரகங்களை தேர்வு செஞ்சு நாம் அதை விளைவிச்சோம்னா அதில் நமக்கு நல்ல லாபம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இதையும் நாம் செஞ்சு பார்த்துடணும். என்ன நான் சொல்கிறது?
2: கண்டிப்பாக முத்தழகு, நம்ம வாழ்கிறதுக்கான வழி கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது அதை பயன்படுத்திக்காமல் இருந்தா எப்படி? நிச்சயமாக அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர பார்ப்போம்.
1: கற்பூரம் மாதிரி கப்புன்னு விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. இனி நாமளும் சுயமாக தொழில் தொடங்கி சொந்த காலில் நிற்கிறோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். சில நொடிகளில் இடம்பெறுவது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லிக் சிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரான் மேலும் 4 ALH-MK-3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 4724

0: செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் 1க்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சந்திரகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடைராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மெர்க்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05:25 ஆகாஷ்வாணி ஒலிக்கவிருப்பது திரைகான முதல் பாடல். அமைதிப்படை படத்திற்காக மனோ சொன்னலதா பாடியுள்ள பாடல்.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: திணைக்களத்திலே அதிரடிப்படை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.
1: ஆமா தமிழ் எங்க?

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைகானத்தில் தொடர்ந்து இந்து படத்திற்காக ஒலிக்கும் பாடல்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: திரைக்காலத்தில் அடுத்து அசுரன் படத்திற்காக அருணாசலம் சின்மயி பாடியுள்ள பாடல்.

என்ன புழுக்கே புத்திருக்கா நித்தீவு வீடுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்க ஆற போட்டு வச்சிருக்கா எம்மின்னுக்கே காத்திருக்கா என்ன புழுக்கே புத்திருக்கா.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க கோல் கோல். ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கோணத்தில் அடுத்து பாம்பே ஜெயஸ்ரீ தர்புகா சிவா இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: திரைக்காலத்தின் நிறைவாக ராணுவ வீரன் படத்திற்காக ஒலிப்பது SV பாலசுப்ரமணியம் குரல்.

0: இதுவரை திரைகானம் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்போது 9:30. ஆகாஷ்வாணி இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், புயல் எப்படி உருவாகுது?
3: புயல் உருவாகிறதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. அதாவது கடலோட, இப்போ சொன்ன மாதிரி கடலுடைய வெப்பம், ஸோ ஒரு ஒரு அளவுக்கு 26.5 degrees சொல்லுவோம், செல்சியஸ் மினிமமாக இருக்கணும், அதுக்கும் மேலே இருக்கணும், அட்லீஸ்ட் அதுவாது இருக்கணுங்கிறது. ப்ளஸ் அந்த வெப்பம் வந்து ஒரு 50 meters டெப்த் வரைக்குமாவது இருக்கணும். வெறும் சர்ஃபேஸில் மட்டும் இருக்குது, கீழே போகும்போது ரொம்பவே குறைஞ்சிருத்தனாலும் நமக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்காது. ஸோ 50 meters டெப்த் வரைக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு வார்மான சி சர்ஃபேஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காற்றின் போக்கு, அதாவது வளிமண்டலத்தில் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 10-12 kilometers வரைக்கும் காற்றுல வந்து பெருசாக வந்து வித்தியாசம் இருக்கக்கூடாது. விண்ட் ஷியர்னு சொல்லுவோம், கீழ் மட்டத்துக்கும் மேல் மட்டத்துக்கும் இருக்கிற காத்துல வேரியேஷன் ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சீரா இருக்கணும். ஒரு பக்கத்துல ஒரு மாதிரி காத்து, ஒரு பக்கத்துல ஒரு காத்து, என்ன கலைச்சிடும், இதோட ஃபார்மேஷனை கலைச்சிடும். ஸோ கலைக்க முடியாத அளவுக்கு ஷியர் வந்து லோவா இருக்கணும்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் காத்து சுழற்றணும்னா சுழற்சிக்கான ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்காங்க. ஸோ என்னன்னா இப்போ வந்து பூமியே சுழண்டு இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பூமியோட சுழற்சி எப்படின்னா வந்து பூமதி ரேகையை ஒட்டி அதோட சுழற்சி வந்து இனி மினிமம், நீங்கள் துருவங்களை நோக்கி நகர நகர அதோட சுழற்சி அதிகமாகும். ஸோ பூமதி ரேகையிலே சற்று தள்ளி ஒரு 5 degrees, ஒரு 500 kilometers அதாவது தள்ளி இருந்தீங்கன்னா பூமியோட சுழற்சியிலேருந்தே வந்து காற்றுக்கு ஒரு சுழற்சி சுழற்றுறதுக்கான ஒரு தன்மை கிடைக்கும். அந்த தன்மையை வச்சுட்டு அது ஃபர்தராக டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் பூமதி ரேகையை ஒட்டி வந்து சைக்ளோன்ஸ் வெரி ரேர்லி ஃபார்ம் ஈக்குவேட்டரை ஒட்டி, கொஞ்சம் தள்ளி நார்த்வர்ட்ஸ் ஆர் சவுத்வர்ட்ஸ் வச்சுனிங்கன்னா அதான் ஒரு 5 degrees சுமாராக சொல்லுவோம். பட் அதுக்காக வந்து பண்ணினதே இல்லையான ஒரு 2 degrees நார்த்லேயுமே ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கும். சம் எக்ஸப்ஷனல் கேசஸ் வேற சில காரணங்கள்னால சுழற்சி கடிச்சு ஃபார்ம் ஆனது இருக்கு. பட் இன் ஜென்ரல் பூமியோட சுழற்சியை வச்சுட்டு காத்து சுழற ஆரம்பிக்கணும்னா ஒரு மினிமம் வேல்யூ ஆஃப் அந்த கோரியாலிஸ் ஃபோன் சொல்லுவோம், அது இருக்கணும். அது வந்து ஒரு 5 degrees தள்ளி, அதாவது ஒரு 500 kilometers ஃப்ரம் த பூமதி ரேகையிலேருந்து எடுத்துனீங்கன்னா அங்கேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக ட்ராபிக்கல் பெல்ட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கணும். அதாவது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து சைக்ளோன், திடீர்னு ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகாது. ஒரு சின்ன சைக்ளோன், ஒரு சுழற்சி காற்றோட மேலடுக்கு சுழற்சி இருக்கலாம், அது வந்து தரைக்கு இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். ஒவ்வொன்றும் இழுத்துக்கிறது என்ன ஆகும், அதுக்கு கீழே

0: காற்றுடைய ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ ஒவ்வொரு மேகத்துக்கு அங்கங்க பார்த்தீங்கன்னா வந்து காற்றோட ப்ரெஷர் குறைஞ்சு குறைஞ்சு இருக்கும். பட் அதான் பக்கத்து பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நகர் இருக்கக்கூடாது. ஒன்னோட ஒன்று இருக்கிற போட்டியில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகி ஒரே ஒரு சென்டர், அதாவது ஒரு இடத்துல மட்டும் காற்றோடைய அழுத்தம் வந்து குறைஞ்சிட்டே வரும். நல்ல இன்டென்ஸ் கிளவுடிங்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபார்மேஷன் ஆகும். இப்போ இந்த மாதிரி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மேல்மட்டத்தை பொறுத்து மேலே நிறைய காற்று வந்து கிழந்து இழுத்து இழுத்து மேலே பொறுத்த மேலே என்ன ஆகும்னா, மேல்மட்டத்தில் வந்து ஒரு காற்றோடைய டென்சிட்டி ஜாஸ்தி ஆகி அங்கே வந்து ஒரு ஆன்டிசைக்ளின், இங்கே வந்து லோ ப்ரெஷர்ஸில் அங்கே ஹை ப்ரெஷர் ஆகிடும். மேல்மட்டத்தில் ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி அங்கே ஒரு இங்கே கீழே வந்து சுழற்சி வந்து, அதாவது என்ன சொல்லுவோம்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அதாவது நார்த் இந்தியன் ஓஷனுக்கு சொல்கிறேன் நான், நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அது வந்து சைக்ளோனிக்னு சொல்லுவோம். அதே ஆப்போசிட் சென்ஸில் சுற்றினா அது வந்து ஆன்டிசைக்ளோனிக்னு சொல்லுவோம். மேல்மட்டத்தில் ஒரு ஆன்டிசைக்ளோனிக் சர்க்குலேஷன்ஸ் ஃபார்ம் ஆகி, அதாவது எங்கெங்கேயோ ஆர் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்த கிளவுட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பேட்டர்ன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு ஒரு ஆன்டிசைக்ளோனிக் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய காற்று வெளியே போய் மேலே போயிட்டு எழும்புற காற்று திருப்பி வந்து இறங்கும். இறங்குறது என்ன ஆகும்னாக்கா அது வந்து சுற்றி இருக்கிற காற்றெல்லாம் இன்னும் ஃபர்தராக வார்ம் பண்ணும். இன்னும் கொஞ்சம் வார்மிங் ஆகிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தண்டர் கிளவுட்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது ஃபீட்பேக் மெக்கானிசம், மேலே மேலே போகிற காற்று திருப்பி இறங்கி சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் வார்ம் பண்ணு. வார்ம் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆகும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்டென்ஸாக கிளவுட் ஃபார்மேஷன் ஆகும். இப்படி அடுத்து வந்து லோ ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். என்ன காற்று ஃபர்தராக மேலே இழுக்க போகுது, இழுக்கிறது கீழே வந்து ஏர் குறைஞ்சி போகும், ப்ரெஷர் குறையும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபீட்பேக் லூப்பில் போயிட்டே போயிட்டு என்ன ஆகும்னாக்கா கீழே ப்ரெஷர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் சர்ஃபேஸில். ஸோ அட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இப்படி போகிறத வந்து ப்ரெஷர் கீழே குறைய குறைய காற்றுடைய வேகம் கூடும். ஏன்னாக்கா வந்து காற்று வந்து மெயினாக என்னது, உங்களுக்கு வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வரக்கூடியது ஸ்பீடு. இங்கே சென்ட்ரலில் ப்ரெஷர் குறையுது, வெளியே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கூடிகிட்டே போகும். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கூடிகிட்டே இருந்தால் எனக்கும் சென்ட்ரலில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்னும் வேகமாக இழுக்கும் காற்றை. ஸோ காற்று வந்து வேகமாக சென்ட்ரலில் இழுக்கிறது என்னாகும், காற்றோட வேகம் கூட்டிகிட்டே போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது சென்ட்ரல் ப்ரெஷர் ஃபாக் ஆக காற்றோட ப்ரெஷர் வேகமும் கூட்டிகிட்டே போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60-65 கிலோமீட்டர் பர் அவர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றச்சோ வந்து சைக்ளோன்கிற ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். அப்புறம் ஃபர்தராக வந்து ஹையர் கேட்டகரிஸ் இருக்கும், அதாவது முதல்ல ஒரு லோ ப்ரெஷர் ஏரியான்னு ஃபார்ம் ஆகும், அப்புறம் வந்து ஒரு படிப்படியாக ஏரிய ஒரு டிப்ரெஷன் டீப் டெவ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் சஸ்டெயின்டு சர்ஃபேஸ் வின் சொல்லுவோம். இந்த விண்டோடைய வின் ஸ்பீடை வச்சு தான் இந்த கேட்டகரைசேஷன் பண்ணுறோம். ப்ரெஷர் டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் அப்புறம் தான் சைக்ளோன். சைக்ளோன்கிறது ஒரு 60-65 கிலோமீட்டர் பர் அவர் காற்றுடைய வேகம் ஏறுற சமயத்தில் அது வந்து சைக்ளோன் ஆகுது. அப்புறம் சிவியர் சைக்ளோன், அப்புறம் வெரி சிவியர் சைக்ளோன், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோன், அப்புறம் சூப்பர் சைக்ளோன், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது இதுலேயே. காற்றுடைய வேகத்தை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுறது இதெல்லாம்.
1: மேடம், இந்தியாவில் சைக்ளோனோட தாக்கம் எப்படி இருக்குது?
0: இந்தியா பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் ஒரு வெரி வாஸ்ட் கோஸ்ட்லைன். நீங்கள் வந்து வெஸ்ட்டில் வந்து குஜராத் கோஸ்ட்லைனில் ஆரம்பித்து ஃபுல்லாக ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பார்த்தீங்க, இந்த வி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7500 கிலோமீட்டர்ஸ் அந்த கோஸ்ட்லைன். அதை தவிர உங்களுக்கு வந்து அந்தமான் அதுக்கெல்லாமும் இப்போ பரப்பளவு வந்து கோஸ்ட் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்தியன் கோஸ்ட்லைன் வந்து ஒரு 10,000-11,000 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஐலாண்ட்ஸை விட்டுட்டு இந்த மெயின்லேண்ட் இதை வச்சிங்கன்னா ஒரு 7500 கிலோமீட்டர்ஸ் கோஸ்ட்லைன். ஸோ இந்த கோஸ்ட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியன் ஓஷனுங்கிறது வந்து இப்போ வந்து ஈஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்ட்டில் அரேபியன் சீ இருக்குது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்ஸ் வந்து பேசிக்கலி வந்து நம்ம இந்தியன் ரீஜனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து என்டையர் கோஸ்ட்லைன் வந்து இஸ் ப்ரோன் டு சைக்ளோன்ஸ். ஆனால் அதுலேயும் என்னென்னாக்க பே ஆஃப் பெங்காலில் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்டை தாக்கிறது வந்து ஜாஸ்தி. அரேபியன் சீயில் ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்ஸ் நிறைய வெஸ்ட்வேர்டாக போயிட்டு உங்களுக்கு வந்து அரேபியா அந்த பகுதிகளை தாக்குறதும், நம் பேசிக்கலாகவே அரேபியன் சீல வந்து சைக்ளோன்ஸ் கொஞ்சம் குறைச்சி தான் ஃபார்ம் ஆகுது இது வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் கம்பேர் பண்ணுறது. ஏன்னா வந்து சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அரேபியன் சீ கொஞ்சம் கூலர்னு, ஆனால் இப்போ வந்து இந்த வார்மிங் சினாரியோவில் பார்த்தா அரேபியன் சீல வார்மிங் ஜாஸ்தியாகுது. இது ரீசென்ட் இயர்ஸ் ரீசென்ட் டிக்கெட்ஸில் பார்த்தா அரேபியன் சீலே நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆகுதுலாம் இன்டென்ஸாகவும் ஆகுது, நிறைய வந்து வெஸ்ட்வேர்டாக போகும். ஒருவேளை ரீகவ் ஆகி நார்த்தாக வந்தால் நமக்கு வந்து நம்ம வெஸ்ட் கோஸ்ட்லேயும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டும் வந்து ப்ரோன் டு சைக்ளோன்ஸ் தான். அதில் வந்து நீங்கள் ஆந்திரப்பிரதேஷ் பெரிய கோஸ் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் கோஸ்ட்லைன் இருக்குது. குஜராத் 2000 கிலோமீட்டர் கோஸ்ட்லைன். அதே மாதிரி இருக்கிறத வந்து ப்ரோன் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து சைக்ளோன் சீசன்னே சீஃப் சைக்ளோன் சீசன் நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையில். அது தவிர பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் செகண்டரி சைக்ளோன் சீசன், ரெண்டு சைக்ளோன் சீசன் இருக்குது நமக்கு. இடையில வந்து நமக்கு மான்சூன் வந்துடுது. ஸோ சாதாரணமாக வந்து சம்மர் சீசனில் தான் வந்து சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்தியாவில் ரொம்ப ஸ்பெஷல் இது. சம்மர் சீசனில் ஃபார்ம் ஆனால் கூட சம்மர் மான்சூன் ஒன்று வரதுனால இடைப்பட்ட காலத்தில் ஜூன் டு செப்டம்பர் வந்து கொஞ்சம் சைக்ளோன்ஸ், ஜூன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருக்கலாம், செப்டம்பர் எண்ட்ல கொஞ்சம் இருக்கலாம். பட் அந்த மெயின் மான்சூன் மந்த்ஸ்ல வந்து சைக்ளோன் ரொம்ப கம்மி. ஏன்னா மான்சூனோட விண்ட்ஸ் வந்து வேற டைரக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, காற்றின் போக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்னு. ஸோ வந்து காற்றின் வந்து மேற்குலேருந்து வர காற்று வந்து இருக்கிறத வந்து நமக்கு வந்து ஷியர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வெர்டிக்கலாக, அதனால வந்து சைக்ளோன்ஸ் ஜென்ரலி ரொம்ப ஃபார்ம் ஆகாது. ஸோ நமக்கு ரெண்டு

0: சீசன் ஆகிடுது. மான்சூன் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து பிரைமரி சைக்ளோன் சீசன், அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மே ஜூன் வந்து செகண்டரி சைக்ளோன் சீசன். அந்த சைக்ளோன் சீசனில் இந்த இந்த என்டையர் கோஸ்ட் லைனில் எல்லா இடத்துலையுமே கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்ஸு இருக்குது.
1: மேடம், தமிழ்நாடோட சைக்ளோன் சீசன் பற்றி சொல்ல முடியுமா?
0: இப்போ சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடுக்கு மெயினாக வந்து அந்த ரெண்டு சைக்ளோன் சீசன் சொன்னேன் இந்தியாவை பொறுத்தவரையில். அதில் ப்ரீ மான்சூன் சைக்ளோன் சீசனில் தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாடு தாக்கக்கூடிய சைக்ளோன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இது வரைக்கும் வந்துருக்கு. ஏதோ ரெண்டோ மூணோ ஏற்பட்டிருக்கு இந்த பாஸ்ட். பட் போஸ்ட் மான்சூன் சைக்ளோன் சீசன் சொல்கிற இல்லையா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அது வந்து தமிழ்நாடு இஸ் வெரி மச் ப்ரோன் டு சைக்ளோன்ஸ் டியூரிங் தட் சீசன். அப்போ நமக்கு ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழை காலம், அந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே இந்த சைக்ளோன்ஸும் நம்ம தமிழ்நாடை தாக்குறது. ஸோ மழையும் நார்மலான மழை ப்ளஸ் புயல்னால் ஏற்படக்கூடிய மழை மற்ற சேதங்கள் இதெல்லாம் சேர்த்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான பீரியட் இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தமிழ்நாடை பொறுத்தவரையில். நிறைய சைக்ளோன்ஸ் வந்து நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணியிருக்கு, நிறைய சேதங்களையும் விளைவிச்சிருக்கு, அதே சமயத்தில் மழையும் கொடுத்துருக்கு. இப்போ 2016 நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுருந்தீங்க தெரியல, ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு மழையை பொறுத்தவரையில் ட்ரவுட் கண்டிஷன்ஸ் இருந்தது சுச்சுவேஷன். அது மழையே இல்லாமல் இருந்தது. டிசம்பர் மாதத்தில் ஒரு வாரதா சைக்ளோன் வந்தது. டிசம்பர் அந்த சுவார்தா சைக்ளோனால் காற்று ஜாஸ்தி, சென்னையில் மட்டுமே பார்த்தா 1 lakh ட்ரீஸ் விழுந்ததுன்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த சைக்ளோன் போது காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த சைக்ளோனில், பட் மழையும் கிடச்சிது. ஸோ ஒரு சைக்ளோன் வர்றச்ச பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் ரெயின்ஃபாலில் ஒரு 10-20% வந்து சில இடங்களில் மழை கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு சீசனுக்கு கிடைக்க வேண்டிய மழையில் ஒரு 10-20% அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெனிஃபிட்டாக போயிடும். மழையே இல்லாத அந்த சீசனுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சம் மழை அதனால் கிடச்சதுனால. பட் ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக இல்லை, ஒன்லி சென்னை திருவள்ளூர் கஞ்சி இந்த ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கிடச்சிது மழை, மற்ற இடங்கள்லாம் ஒன்றும் பெருசாக அமையல கிடைக்கல, ரொம்பவே ட்ரவுட்டாக போயிடுது அந்த வருஷம். பட் சமயங்களில் வந்து மழையினால் சில அட்வான்டேஜும் இருக்குது, பட் மேஜராக சேதங்கள்னால நமக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் சைக்ளோன் கிராசிங்கிறது.
1: மேடம், தனுஷ்கோடின்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருப்போம், அது சைக்ளோனால தான் டேமேஜ் ஆச்சா?
0: டேமேஜ் ஆச்சுன்னு இல்லை, அதாவது 1964 டிசம்பரில் ஒரு சைக்ளோன், ரொம்பவே இன்டென்ஸ் சைக்ளோன், ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணி நமக்கு பாம்பன், அதாவது ராமேஸ்வரம் என்ற இடத்துல உள்ள வருது. ஸ்ரீலங்காவில் எக்கச்சக்க சேதங்களை ஒரு பண்ணிட்டு ஸ்ரீலங்கா மேலே இருக்குது, அதனால் நமக்கு கிடையாதுன்னு சொல்ல, ஸ்ரீலங்கா மேலே இருக்கிறதையே சைக்ளோனோடைய முகமும் தீவிரமான பகுதி வந்து இந்தியா அந்த பாம்பன் மேலே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது, அவ்வளோ க்ளோஸாக தானே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது வந்து எக்கச்சக்க சேதங்கள் ஏற்பட்டு தனுஷ்கோடி, அதாவது ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினே வந்து தூக்கி அடிச்சுதுன்னு சொல்லுவாங்க, காற்று அந்த தனுஷ்கோடி மூழ்கிடுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அப்புறம் இப்போ தான் கோஸ்ட் சிட்டின்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நாள் யாருமே அந்த பக்கம் போல, யாருமே இல்லாமல் போய் அந்த எல்லாமே இடிஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போய் நிறைய சொல்லுவாங்க அந்த அந்த பர்டிகுலர் சைக்ளோனை பற்றி. ஸோ ரொம்பவே இன்டென்ஸ் சைக்ளோன் தனுஷ்கோடி வந்து மூழ்கடிக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயினையே தூக்கி அடிச்சிருத்த அந்த சைக்ளோன்னு சொல்லுவாங்க, அப்படியே அத்தனை பேரும் போயாச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க.
1: மேடம், சைக்ளோனோட பாதிப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா?
0: ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா நம் நிலப்பரப்பு வந்து வெவ்வேறு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும். மெயினாக நம்ம சொல்லணும்னா வந்து கோஸ்டல் பாத்திமெட்ரின்னு சொல்லுவோம், கோஸ்ட் லைன் வந்து எவ்வளவு ஸ்டீப்பாக இருக்கோ இல்லை ஷாலோவாக இருக்கான்னு. கோஸ்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுன்னா சைக்ளோன் சுழற்றின்னு வரத்த கடல் நீரை உள்கொணுந்துடும், ஸ்டாம் சர்ஜ்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துலருந்து கடல் நீர் உள் போகிறது வந்து குறையும், அதே ஷாலோவாக இருக்கிற இடத்துல எக்கச்சக்கமாக கடல் நீர் உள்ளே வந்துடும். கடல் நீர் உள்ளே வரது என்னங்க, உப்பு நீர் உள்ளே வர்றச்ச உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்டு எல்லாம் வேஸ்டா போயிருப்பாங்க. கஜா சைக்ளோன் போது கேட்டிருப்பீங்க, அப்படி இந்த டெல்டாவில் ஃபுல்லாகவே வந்து வேஸ்டாக போயிடுத்து, எல்லாம் உப்பு நீர் உள்ளே வந்துடுத்து, போட்டெல்லாம் தூக்கி அடிச்சிருத்துன்னு சொன்னாங்க. கோஸ்ட் லைனில் பார்க் பண்ணி இந்த போட்டெல்லாம் 200-300 மீட்டர் உள்ள தள்ளி தூக்கி போட்டுருது காற்றுன்னு. அதே மாதிரி வந்து கடல் நீர் உள்ளே வந்துடுதுன்னா அந்த இடமே வந்து அப்புறம் வந்து கல்டிவபிளாகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிடும், ரொம்ப கஷ்டப்படணும் திருப்பி அதை திருப்பி அக்ரிகல்ச்சர் அது உள்ளே கொண்டு வரதுக்குன்னு. அது மாதிரி நல்ல ஒரு ஃபர்டைலான லேண்டில் வந்து ஒரு இன்டெம் சைக்ளோன் கிராஸ் ஆகிருச்ச இந்த கஜா சைக்ளோனில் ஏற்பட்ட மாதிரி சேதங்கள் இருக்கும். அதே வந்து நீங்கள் இப்போ வர்தா மாதிரி சைக்ளோன் சென்னை மேலே கிராஸ் ஆன போது வந்து காற்றுனால ஒரு லட்சம் ட்ரீஸ் விழுந்துன்னு சொல்கிறோம். அதே மிக்ஜாங் சைக்ளோன் பாருங்கள், சென்னைக்குள்ளே வரல, மிக்ஜாங்னு ஒரு சைக்ளோனு சென்னைக்கு க்ளோஸாக வந்துட்டு ஆந்திராவுக்கு போயிடுத்தது, ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸாக வந்தது, சென்னைக்கிட்ட வந்து திரும்பி தரணும். அப்போ இன்டென்ஸ்ஃபையும் ஆச்சு, ரெண்டு நாள் கொட்டி தீர்த்தது மழை. அந்த மாதிரி மழை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி பார்க்குள்ளலாம் தண்ணி வந்ததுன்னு என்னென்னு நிறைய வீடியோஸ் பார்த்தோம் நம்ம. அது வந்து அந்த மாதிரி நமக்கு அந்த சைக்ளோன் வந்து ஆந்திராவுக்கு தான் போக வேண்டிய சைக்ளோன், பட் சென்னைக்கு க்ளோஸாக வந்துட்டு ஆந்திராக்கு போச்சு, ஆந்திராக்கு போகும்னு எதிர்பார்த்தது. பட் நமக்கும் மழையெல்லாம் ஓரளவுக்கு வரும்னு சொன்னோம், பட் நம்ம எதிர்பார்த்தது விடையுமே ஜாஸ்தி வந்து சென்னையில் அப்போ வந்து மழை பெஞ்சுது, அதிகான மழை வரைக்கும் போச்சு அப்போ. ஸோ வந்து ஒவ்வொரு அதே மாதிரி வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்போது வெஸ்ட் பெங்கால்லாம் சுந்தர்பன் காடுகள், அந்த மாதிரி காடுகளில் கிராஸ் ஆகிறச்ச சேதங்கள் இருந்தாலும் இருந்தாலும் மக்களோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பெருசாக இருக்காது அந்த இடங்களில். ஸோ உங்களுக்கான

0: ஸ்டேஜஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும். இந்த காடுகள் மேலே தாண்டி அப்புறம் உள்ளே போகிறதுக்குள்ளே அதோட கொஞ்சம் வீரியம் குறைஞ்சி தானே உள்ளே போகும். ஸோ அப்போ நமக்கு அதனால தான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் கோஸ்ட்லைனில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நமக்கு வந்து பெருசாக, பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கோஸ்ட்லைன் ஒட்டியே வந்து நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க. டெய்லி காற்றுல கடலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அப்படி இருக்கிறது என்னாகும்னா சேதங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அந்தந்த இடத்துக்கான பாப்புலேஷன் எப்படி, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த அதை பொறுத்து தான் இருக்க ஏற்படக்கூடிய சேதங்கள். ஒரு ஃபர்டைல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு வந்து அப்படியே யூஸே இல்லாமல் போயிடுதுன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஆச்சு. அதே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐடி பார்க்லலாம் தண்ணி வந்து அப்படி ஒரு கஷ்டம் வந்து சென்னை கிட்ட வரத. ஸோ அந்த அதே மாதிரி ஒரு காடுகள் மேலே கிராஸ் ஆரச்ச சேதங்கள் வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி இருக்கலாம். அது எல்லாத்தையும் சேதங்கள் ஜாஸ்தி தான் இருக்கும், பட் நமக்கு ஏற்படக்கூடிய கொஞ்சம் குறை, அது வெவ்வேறு இடத்துல. ப்ளஸ் வந்து பேத்திமெட்ரி வந்து ஸ்டீப்பாக இருக்கா ஷாலோவாக இருக்கா கோஸ்ட்லைன், ஷாலோவாக இருக்கிற இடத்துல கடல் நீர் உள்ள வரத்துக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது, அதனால் வந்து ரொம்பவே சேதங்கள் ஏற்படும். ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
1: மேடம், புயல்னு பொதுவாக சொல்கிறோம், ஆனால் வருஷம் வருஷம் புயலுக்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்க, இந்த பேர் எப்படி சுட்டப்படுது?
0: புயலுக்கு வந்து இப்போ நமக்கு இங்கே இந்தியாவில் எடுத்தோம்னா நம்ம வந்து நார்த் இந்தியன் ஓஷன் பேசினில் இருக்கோம். இந்த ஓஷன் பேசினில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எங்கெல்லாம் சைக்ளோன் வந்து அஃபெக்ட் பண்ண எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு குழு இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு எட்டு நேம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு எட்டு நேம்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சு கண்ட்ரி வைஸ் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நேம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இவங்க கொடுத்த நேம்ஸையும் இந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட் நேம், இந்த கண்ட்ரியோட ஃபஸ்ட் நேம், இந்த கண்ட்ரியோட ஃபஸ்ட் நேம், ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு அப்புறம் இந்த கண்ட்ரியோட செகண்ட் நேம், அடுத்து அந்த செகண்ட் நேம் அப்படின்னு வந்து லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. அந்த லிஸ்ட்டு படி தான் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து ஒரு சைக்ளோனுக்காக பேர் கொடுத்துட்டே வருவாங்க. அந்த லிஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க.
1: மேடம், நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் புயல் அப்போ?
0: புயல் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கிடைக்கிறதுனாக்க நீங்கள் வந்து என்ன காற்றுனால் வரக்கூடிய சேதங்களும் ஜாஸ்தி, மழையினால் வரக்கூடிய சேதங்களும் ஜாஸ்திங்கிறத கண்டு வச்சுக்கணும். எஸ்பெஷலி வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் போயிடு கட் ஆஃப் ஆகிடும். ஸோ வீட்டில் வந்து லேண்டர்ன் வச்சுக்கணும், ஒரு டார்ச் வச்சுக்கணும், ஒரு மினிமம் ஃபுட் சப்ளை வச்சுக்கணும், சிம்பிளாக ப்ரெட்டோ ரொம்பவும் ஹெவியாக சாப்பிடாமல் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க வந்து ஒரு மினிமம் தான், முன்னாடி இது ஃப்ளட்டுக்கு சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு மெடிக்கல் கிட்டு அண்ட் க்ரோசரி, ஒரு க்ரோசரினா சமைக்கிறதுக்கு வேண்டியது இல்லை, முக்கியமாக ஒரு பட்டர், ஒரு இது குழந்தைகளுக்கு ஏதாவது அர்ஜென்சி கூட ஃப்ரூட்ஸு இது மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனி டைம் கண்டினியூஸாக வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸு ரேடியோவில் கேட்டுகிட்டே இருங்க. டிவி பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம், முடியாதவங்களுக்கு இல்லைன்னா அங்கங்கே எப்படி எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்கும், எப்படி வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகும் நமக்கு தெரியாது. பட் என்ன உங்களுக்கு சோர்ஸ் இருக்கோ அதுலேருந்து கேட்டுட்டு ரேடியோவில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி வந்து இவாக்குவேஷன் தேவைப்படுற லோ லைன் ஏரியாவில் இவாக்குவேஷன் தேவைப்பட்டால் போகணும், இல்லாட்டி அவங்கவுங்க இடத்துலேயே அனாவசியமாக வெளியே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு தவிர்த்துடணும். இந்த மாதிரி வர கிராஸ் ஆக போகிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியே போகிறது தவிர்த்தணும். ஏதாவது பிளான்ஸ் இருந்தால் கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்போன் பண்ணி போகிறது பெட்டர். வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், கூடிய உள்ள சாப்பாடு மெடிக்கல் எல்டர்லி பீப்புளெலாம் கூடிய மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுக்காமல் கொஞ்சம் மேலே முன்னாடியே கூட்டிகிட்டு போய் உட்காந்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களையும் இன்கேஸ் தண்ணியோ இது உள்ளே வந்துட்டு ஏதோ ஆச்சுனாக்கா ஈஸியாக இருக்கும் நமக்கு அவங்கள அந்த சமயத்தில் டிஸ்பிளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும் என்னென்ன கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தண்ணி உள்ளே வரதுக்கான சான்சஸ் நம்ம வீட்டில் எடுத்து ரொம்பவே லோ லைங் ஏரியாஸ் தெரிஞ்சு அனுப்புகிறாங்க. சாண்ட் பேக்ஸ்லாம் கூட ரெடியாக வச்சுருப்பாங்க, மணல் மூட்டைகள் உள்ள வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்குது அப்படி வெளியே போட்டு வைக்கிறதுக்கு. அது மாதிரி ரொம்ப தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது.
1: மேடம், கிளவுட் பர்ஸ்ட் இது நம்ம எப்பயாவது நியூஸில் கேள்விப்படுவோம், பட் அது கேள்விப்படும்போதே அதோட டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன?
0: க்ளவுட் பர்ஸ்ட்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும், நம்ம தமிழில் வந்து பொத்திக்கிட்டு கொட்டுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோடைய ஒரு டெக்னிக்கல் இது ஒரு டேர்ம் தான் இது க்ளவுட் பர்ஸ்ட். அதாவது ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு 10 சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்துல பெஞ்சுதுன்னா அதை வந்து க்ளவுட் பர்ஸ்ட்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான் சிம்பிள் டெஃபினேஷன் அதுதான் அதுக்கு. இது வந்து எப்போல்லாம் ஏற்படும்னு கேட்டாக்க வந்து நல்ல ஒரு இன்டென்ஸ் இடிமழைக்கான மேகங்கள் இருக்கிற இடத்துல சான்ஸ் இருக்குது. அது அதை தவிர வந்து வந்து ஒரு மலைப்பகுதிகளில் சான்சஸ் ஜாஸ்தி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. மலையுக்கான மலையுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி காற்று மேலே போகிறதுக்கு. ஸோ சேர்ந்து வந்து நமக்கு இந்த மாதிரி கொட்டி தீக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் மலையில் மட்டும்தான் பெய்யுமானா இல்லை, சமவெளியிலையும் பெய்யறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே கூட ரீசெண்டாக வந்து நமக்கு ஒரு வாட்டி ரெக்கார்ட் ஆச்சு இங்கே மணலியில் சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ இது மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் இந்த சமவெளியிலையும் இது மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
1: மேடம், ஹீட் வேவ்னா என்ன?
0: ஹீட் வேவ்ங்கிறது வந்து வெப்ப அலைன்னு சொல்கிறது. அது இது முக்கியமாக வந்து கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு. இது வந்து ஹீட் வேவ்னு சொல்கிறதுக்கு

0: மெயினாக வந்து வெப்பம் தான். அந்த வெப்பம் வந்து எப்போ வந்து அது வெப்ப அலைன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்திய வானிலைத்துறை எடுத்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஒரு 40 டிகிரி செல்சியஸ், அதாவது சமவெளிகளில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டுற சமயங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டுற சமயங்களில் அது வந்து இயல்பை விட ஒரு 4.5-6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாக இருந்ததுன்னா அது வந்து வெப்ப அலையை சாரும் ப்ரொவைடட் 2 நாள் கண்டினியூஸாக அப்படி இருந்தால். அதே 6.5 அதுக்கும் மேலே, அதாவது இயல்போடு 6.5 டிகிரி செல்சியஸோ இல்லை அதுக்கும் மேலே இருந்ததுன்னா அது வந்து தீவிர வெப்ப அலைக்கு சேரும். அதே மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல எங்கே மெஷர் பண்ணுறோமோ, 2 ஸ்டேஷன்ஸில் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவிலே வெப்ப அலை வீசுறதுன்னு சொல்லலாம். ஒரு 2 நாளுக்கு மினிமம் இருக்கணும், ஒரு முதல் நாளே சொல்ல மாட்டாங்க, அடுத்த நாளும் அது நீடிக்கிற பட்சத்தில் சொல்லுவாங்க. அதோட வார்னிங் வந்து ஸ்டேஜ் வந்து கூட்டிகிட்டே போகும். முதல்ல வந்து 2 நாளுக்கு இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு அலர்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 4 நாளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆரஞ்சு கலர், முதல்ல எல்லோவில் கொடுப்பாங்க, அப்புறம் ஆரஞ்சு கலரில் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து தீவிர வெப்பலையும் இருக்கும், இல்லை 6 நாளுக்கு வெப்பலையோ தீவிர வெப்பலையோ சேர்த்து ஒரு 6 நாளுக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுங்கிறத வந்து ரெட் வார்னிங்கே கொடுப்பாங்க. ஏன்னா தெலுங்கானா, அப்புறம் நார்த்தில் பார்த்திங்கன்னா பீகார், அப்புறம் வந்து ராஜஸ்தான், இங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக டெம்பரேச்சர்ஸ் ஏறுற சமயங்களில் வந்து ரொம்பவே வந்து ஃபேட்டலாக சில சமயத்தில் ஆகிடும். அதனால் வந்து வார்னிங்ஸ் கொடுப்பாங்க. அது இயல்பை விட ஜாஸ்தியாக டெம்பரேச்சர் ஏறுறது, அது வந்து எவ்வளோ ஏறுறதுங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் மினிமம் வந்து 40 டிகிரி செல்சியஸ் சமவெளியில். அதே வந்து சமவெளியிலேயே வந்து கோஸ்ட் ஒட்டி இருந்ததுன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அங்கே வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற இடங்களில் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தாலே வந்து அதோட இம்பாக்டும் ஜாஸ்தியாக இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட். அதனால் வந்து 37 டிகிரி செல்சியஸை தாண்டினாலே கோஸ்ட் லைனில், கோஸ்டல் ஏரியாஸில் 37 டிகிரி செல்சியஸ் தாண்டினாலே இப்போ வந்து இயல்பை விட டெம்பரேச்சர் வந்து 4.5 மேலே போகிறது அப்படிங்கிறத வந்து வெப்ப இலைங்கிற கிளாஸிஃபிகேஷனில் வரும். மலைப்பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் தான் த்ரெஷோல்டு, அதுக்கும் மேலே போகிறத வந்து இயல்பை விட எவ்வளோ ஜாஸ்தியாக 4.5 மேலே போகிறதா இல்லை 6.5 மேலே போகிறதா அப்படிங்கிற டிகிரி செல்சியஸ் எல்லாமே அவருக்கு இதை வச்சு வெப்ப அலையா தீவிர வெப்ப அலையான்னு நிர்ணயித்து சொல்லுவாங்க. கண்டினியூஸாக 2 நாள் இருக்கா 3 நாள் இருக்கா இல்லை எதிர்பார்க்கப்படுறதுங்கனாக்கா வார்னிங் கொடுத்துருவாங்க.
1: மேடம் இந்த ஹீட் வேவ்ல என்னென்ன வகையெல்லாம் இருக்குது?
0: வகைன்னு சொன்னால் ரெண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, வெப்ப அலை தீவிர வெப்ப அலை ரெண்டு விதம். இதுலேயே வந்து ரொம்ப சஸ்டெயின்டாக இருக்கக்கூடியதாக இருந்தால், அதாவது வந்து ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு இடத்துல ஐசோலேட்டடாக இருக்கக்கூடியதாக சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை பெரிய பரப்பளவில் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து அதுக்கு வந்து கேட்டகரின்னு கிடையாது, சிவியரில் வரும். அது ரொம்பவே 6.5 டிகிரி 5 டிகிரி செல்சியஸ் மேலே போச்சுன்னா நீண்ட நாளுக்கு வந்து வெப்பலையாக இருக்குன்னாலும் அதோடைய தாக்கமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு கேட்டகரி தான், பட் வந்து எத்தனை நாள் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது வார்னிங்ஸை கொடுக்கறது.
1: மேடம் நம்ம பொதுவாக சொல்லல வெயில் காலம்னு சொல்லுவோம், இந்த வெயில் காலத்துக்கும் இந்த வெப்ப அலைக்கும் என்ன வித்தியாசம்?
0: இப்போ தான் வெயில் காலம் வந்து பேசிக்காக இந்த சீசன், அதாவது சம்மர் சீசன். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்தோம்னா சம்மர் சீசன் சொல்கிறது வந்து மார்ச் ஏப்ரல் மே. பட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில நாட்களில் தான் வந்து அந்த அதிகபட்ச வெப்பநிலை வந்து 40 டிகிரி செல்சியஸை தொடுறது, இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸாவது குறைந்தபட்சம் ஜாஸ்தியாக ஆறுது அப்படிங்கிறது எல்லா நாளும் நடக்காது. என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கி தான் இந்த வெப்ப அலைங்கிற கிளாசிஃபிகேஷன் கீழே வரும். அது தவிர இன்னும் கோஸ்டல் ஏரியாஸில் பார்க்க போனால் வெப்ப அலைங்கிற கிளாசிஃபிகேஷன் வரலனா கூட ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து ஹாட் அண்ட் ஹியூமிடுங்கிற சுச்சுவேஷன் வரும். அதாவது ஒரு 37 டிகிரி செல்சியஸ் தாண்டி எடுத்து 4.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடலை இயல்புலேருந்து நாலும், 3 டிகிரி செல்சியஸ் கூடினாலுமே வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஸ்வெட்டிங்னால வரக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்னால வந்து வார்னிங்ஸ் கொடுப்பாங்க. ஹாட் அண்ட் ஹியூமிட்னு ஒரு கேட்டகரிஸ் வச்சு அதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க.
1: இப்போ வெப்ப அலை வருதுன்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம்?
0: மெயினாக வந்து வெப்ப அலையில் வந்து நீங்கள் காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணணும், வெளியே பொறுத்து அம்பரலா யூஸ் பண்ணணும், கூடிய மட்டும் ஓவர் ஹெட் சாண்டுக்கில் மத்தியானம் 12-3 அந்த நேரத்தில் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது தவிர்க்கணும். எஸ்பெஷலி ஏதான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, வயசானவங்க, குழந்தைங்க இவங்கனா வந்து வந்து இந்த 12-3 வரைக்கும் வந்து ஓப்பன் சன் போகாமல் இருக்கிறது நல்லது. போனால் அம்பரலா எடுத்துகிட்டு போங்க, காட்டன் க்ளோத்ஸ் பண்ணி, தண்ணி நிறைய குடிக்கணும், ப்ளஸ் வந்து மோர் வாட் எவர் தட் வில் மேக் யர் பாடி கூல் அது கண்டினியூஸாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போ கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நைட்லேயுமே வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, நமக்கு வந்து ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத தண்ணி நிறைய குடிச்சிட்டே தான் இருக்கணும்.
1: மேடம் நிலச்சரிவு, அதாவது லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா என்ன?
0: நிலச்சரிவுங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு மலையோ ஒரு பகுதிகளில் ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் நிலம் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு சரிஞ்சு விழருது. அது மலையிலேருந்து முக்கியமாக வந்து மலை பிரதேசங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. ஒரு எதனால் இப்படி நடக்கும்னா ஒரு ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை வேறு சில காரணங்கள். நிறைய மழை பெஞ்சு, இப்போ என்ன நிறைய மழை பெஞ்சிருந்து என்னாகுன்னா இப்போ வந்து அந்த அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இருந்த மலைகள் எல்லாம்

0: மரங்களெல்லாம் வெட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறது என்ன ஆகும்னாக்கா வந்து தண்ணியை வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு இப்போ மலை மரங்கள் வந்து அதோடய ரூட்ஸ்லேருந்து இழுத்து தண்ணி உள்ளே வச்சுக்கும். மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்கிறத தண்ணியை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லாத பட்சத்தில் ஓடிடும். ஓடுறத மணலையும் சேர்த்து இழுத்துட்டு போனால் சாயில் வந்து லூஸாக போயிடும். சாயில் லூஸாக இருக்கிற சுச்சுவேஷனில் நல்ல மழை பெய்யறது என்ன ஆகும்னா கட் ஆஃப் ஆகிட்டு டக்குன்னு வந்து சரிஞ்சிடும். அது மாதிரி தான் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறது வந்து மெயினாக மலைப்பகுதிகளில் ஜாஸ்தியாக வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. மட்ஸ்லைட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பெரிய லேண்டில் ஒரு பட்டி ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் லேண்டு மட்டும் ஒரு மணல் பகுதிகள் மட்டும் விழறதுனாக்கா மட்ஸ்லைடுன்னு சிம்பிளாகவும் இருக்கும். பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய லேண்டு அப்படியே வந்து இறங்கி வருது விழருது இப்படிங்கிறத வந்து லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்கிறது உண்டு.
1: ஆனால் வந்து நிலச்சரிவுல என்னென்ன வகையெல்லாம் இருக்குது
0: வகைன்னு சொல்லுவாங்க, எது விதவிதமாக ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு மேலே ஒரு மலை உச்சியிலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் கட் ஆஃப் ஆகிட்டு அப்படியே கீழே விழலாம், ஃப்ரீ ஃபால் அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துடலாம். அது வந்து மலையிலேருந்து தூக்கிப்பட்ட விடுற மாதிரி வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரேர். பட் ஆனால் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. மெயினாக எப்படி நடக்கும்னா மலையில் லேசாக மலையை ஒட்டி அப்படியே மலை சர்ஃபேஸில் சரிஞ்சின்னு வரும். அது அப்படியே ஒரு லேண்டு கட் ஆஃப் ஆகிட்டு ஒரு ஒரு அதில் இருக்கக்கூடிய மண் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மரம் செடிகள் சேர்ந்து அப்படியே சேர்ந்து நகர்றதுங்கிறது அது ஒரு விதமான ஒரு ஸ்லைடு லேண்ட்ஸ்லைடு. இல்லை என்னாகலாம் எல்லாம் சேர்ந்து மற்ற மண் அப்புறம் மேலே இருக்கக்கூடிய கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து அப்புறம் அந்த அதோட டெப்ரி அப்புறம் வந்து மரங்கள் விழுந்து எல்லாமே சேர்ந்து அடிச்சுட்டு ஓடி கீழே வருது. அது ஒரு விதமான லேண்ட்ஸ்லைடு. மலையிலேயே தரை மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே பெரிய பெரிய ராக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ராக்ஸ் வந்து அப்படியே தலைகீழே விழலாம், ஒரு உருண்டு விழறதுங்களாங்களே மேல் மேலே இருக்கு மேலே போர்ஷன் கீழே வருது உருண்டு விழறது, அது மாதிரி விழுறது டாப்ளிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விதமான லேண்ட்ஸ்லைடு தான். ஸோ இது இந்த மாதிரி விழறதுக்கு வெவ்வேறு விதமாக விழறதை வச்சு நாலஞ்சு நேம்ஸில் சொல்லுவாங்க. பட் பேசிக்லி வந்து மேலேருந்து கீழே சரிஞ்சு விழறது தான். எப்படி விழறது எது விழறதுங்கிறத வச்சு நாலஞ்சு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்லிடுறாங்க.
1: மேடம் அவலஞ்ச் அதாவது பனிச்சரிவு அப்படின்னா என்ன?
0: அதாவது பனிப்பாறைகள், அதாவது ரொம்பவே ரொம்ப காலத்தில் இப்போ ஹிமாலயன் பெல்ட்லாம் வந்து ரொம்ப ஹைட்லலாம் பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் அப்படியே மேலே மேலே மேலே பனி மேலே மேலே மேலே ஒரு உறைஞ்சி உறைஞ்சி இருந்து இருந்து இருந்து பெரிய பெரிய பாறையாக இருக்கு. அது வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த பாறைகள் வந்து ஒரு ஒரு இடத்துல கட் ஆஃப் ஆகிட்டு சரிஞ்சு விழருது, அது அவலஞ்சுன்னு சொல்கிறது. இது வந்து இந்த அவலஞ்ச் வந்து பனிப்பாறைகள் சரிவுன்னு வச்சா கூட இது வந்து பழைய பனி மேலே மேலே மேலே படிஞ்சு விழுறது ஒன்று கிளேஷியர்ஸ் டைப் அது. அது தவிர வந்து புதுசாக ஏற்படக்கூடிய பனி இப்போ பார்த்திங்கன்னா வந்து யூரோப் அந்த கனடா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மாதிரி எக்ஸ்ட்ரீம் சதர்ன் லேட்டிடியூட்ஸ் இருக்கும்லாம் வந்து வின்டர் கேம்ஸ்லாம் வைப்பாங்க ஸ்கீயிங் அதெல்லாம் எல்லாம் ஸ்னோ எல்லாம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏற்படக்கூடிய பனி அதுவே வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு ஸ்லாப் ஸ்லாபாக கட் ஆஃப் ஆகி விழும். இப்போ அது மாதிரிலாம் வரத்து நிறைய இந்த மாதிரி வின்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா வந்து சில ஆக்சிடென்ட்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பேசிக்கலாக கிளேஷியர்ஸ்ங்கிறது வந்து பழைய மேலே மேலே மேலே பனி மேலே விழுந்து பழைய காலத்து பனி வந்து வெப்பத்தினால உருக ஆரம்பித்து கொஞ்சம் கட் ஆஃப் ஆகிட்டு விழறதுங்கிறது தான் மெயினாக நமக்கு இங்கே நமக்கு இந்தியாவில் ஹிமாலயன் பெல்ட்டில் நடக்கக்கூடிய கிளேஷியர் அவலஞ்சஸ்.
1: மேடம் இந்த பனிச்சரிவு எதனால் வருது?
0: அதாவது ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது ஒரு பெரிய சாலிடாக இருக்கக்கூடிய பனிப்பாறையில் ஒரு காரணத்தினால ஒரு பிரேக் ஏற்படணும். அது வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து எர்த்குவேக்னாலேயும் அது நடக்கலாம். இல்லை மெயினாக வந்து இப்போ வந்து கிளேஷியல்னால் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம உருகிறதுன்னு சொல்கிறோம் நம்ம, ஏன்னா வந்து குளோபல் வார்மிங் ஆகிட்டுருக்கு பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பித்து ஓட ஆரம்பிக்கும். இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறது தான் கிளைமேட் சயின்ஸ் படிக்கிறவங்களாம் கேட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஏறுறதுனால ஒரு கொஞ்சம் உருக ஆரம்பித்து உருக ஆரம்பிக்கிறது என்னாகும் இப்போ மெயின் சாலிட் ஸ்டாக்கில் ஒரு போர்ஷன் கட் ஆஃப் ஆகிடும். அந்த எங்கே உருகியிருக்கோ அங்கே ஒரு லைன் கட்டை வந்து பிரிஞ்சிடும். பிரிஞ்ச போர்ஷன் வந்து இறங்கி அப்படியே சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி விழுறது வந்து நம்ம கிளேஷியல் அவலஞ்சஸ். மெயினாக வந்து ஹீட்டிங்னால ப்ளஸ் வந்து உங்களுக்கு சில சமயங்களில் வந்து பிரேக்ஸ் ஏற்படலாம் ஒரு எர்த்குவேக்னாலேயோ இல்லை வேறு சில காரணங்களாலோ சில அதிர்வுகள்னால அந்த பாறை வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்தால் இந்த மாதிரி விழறதுக்கான சான்சஸ்.
1: மேடம் இந்த பனிச்சரிவில் என்ன வகையெல்லாம் இருக்குது?
0: வகைன்னு சொல்கிறத விட அதாவது என்னென்னா மேலே கிளேஷியல் நான் ஒன்று சொன்னேன் கிளேஷியல் டைப்பு. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து புதுசாக ஏற்படக்கூடிய பனியிலே வந்து பவுடராகவே இருக்கும் சில சமயம் பவுடர் ஸ்னோ, அதுலேயும் வந்து அப்படியே வந்து தூளாகவும் பவுடராகவும் விழலாம். அது ஒரு டைப்பான இது. இன்னொன்று வந்து அதே கொஞ்சம் உறைஞ்சி ஒரு ஒரு சாலிடாக ஆகிட்டு அதில் ஒரு ஸ்லாப் ஆட்டும் கட் பண்ணி விழலாம். ஸோ இது மாதிரி வந்து இது வந்து என்ன சொல்லுமா இது வந்து டைப்புன்னு சொல்ல முடியாது, விதவிதமாக நம்ம பார்க்கலாம் எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்சஸ் தான் இந்த கிளேஷியல் இது. அது வந்து ஸ்லாப் டைப்புன்னு சொல்லுவாங்க, இது பவுடர் டைப்புன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். பட் பேசிக்கலி வந்து பனி வந்து விழறது தான், சரிஞ்சு வர்றது தான் விழுந்து.
1: மேடம் மனிதர்கள் எப்படி பூமியை பாதுகாக்கலாம் இயற்கை பேடுகளில் தவிர்க்கிறது?

0: தவிர்க்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இயற்கைங்கிறது இயற்கை தான், அதை நம்மளால் தவிர்க்கிறதுங்கிறது கஷ்டம்தான். பட் வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். மெயினாக வந்து இப்போ வந்து சுற்றுச்சூழல் நிறைய கேம்பெயினிங் போயிட்டு தான் இருக்குது. குளோபல் வார்மிங் சொல்லிகிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சினாரியோ சொல்கிறாங்க. பூமியோட வெப்பம் வந்து இந்த அளவுக்கு இந்த ரேட்டில் எரித்துனா இந்த மாதிரி விளைவுகள், இந்த ரேட்டில் எரித்துனா இந்த மாதிரி 2-3 சினாரியோஸ் கொடுக்குறாங்க ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம். அப்படிலாம் இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சுற்றுச்சூழலில் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, மாசுகள் வந்து எவ்வளோ குறைக்கணும், எப்படி குறைச்சி வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். நம்ம சைட்லேருந்து வந்து கூடிய மட்டும் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க போடாதீங்கன்னு, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே கூடிய மட்டும் நம்ம இயற்கையை நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து அடாப்டேஷன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறது அட்மாஸ்ஃபியருக்கு குறை வந்து மினிமைஸ் பண்ணுன்றாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ அதுக்காக நிறைய பேர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்லேயே நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க இப்போ கிளைமேட், அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தப்படுத்த நமக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகிட்டு இருக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் நமக்கு.
1: இதுவரை இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: நிறைவு பெறுகிறது அறிவியல் நேரம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது காற்றலையில் உலாவருகிறது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் அந்த ஒரு நிமிடம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் அடுத்த பாடல் விருமாண்டி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கமல்ஹாசன், ஸ்ரேயா கோஷல்.

காற்றோடு கலந்துட்ட இனிய கானங்கள் ஒலிக்க கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 35.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்மையத்தில் பதிவாகிய அதிகால வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் சணல் சாகுபடி வளமான வாழ்வாதாரம் எழுதி வழங்கியவர் வி. லீலாவதி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 2. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம் ஒலிக்க கேட்கலாம். காலை 7:45 நகர்வலத்தில் அடல் ஓய்வூதிய திட்டம் ஜி. இந்துமதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் குறித்த உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். நாளை காலை 8:30 சக்தி உலா ஐஸ்வர்ய மகுடதாரிணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன், ஆர். வெங்கடேஸ்வரன். 8:45 திரைகாணம், 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா சுனில் ஆர். கார்கியான் அவர்களின் பாட்டு, எஸ். வரதராஜன் அவர்கள் வாயிலின் திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர். ராமன் அவர்கள் மோர்சிங். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஜி. ஆர்த்தி அவர்களின் பாட்டு, பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஜே. வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம், அழகுக்கு அழகு சேர்க்க அழகுக்கலை நிபுணர் கே. ஷாலினி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, இதில் வழக்கறிஞர் எஸ். ராதா அவர்கள் தரும் தகவல்கள். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், தடை தாண்டுதல் வீரர் எஸ். சுபாஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் முதல் பகுதி. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகாணம்.

7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் புலகம். கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நாளை இரவு 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசையில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம், 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தீர்கள்.

0: National Payments Corporation of India said that UPI and Services Steering Committee today decided that, keeping in mind the festive season, MDR on select person-to-merchant UPI transactions will be implemented immediately post-Diwali. A woman allegedly attempted to attack former West Bengal Chief Minister Mamata Banerjee with a knife outside her residence in Kalighat this evening. According to Rajya Sabha MP Dola Sen, the woman identified as Tanishta Saha. India's Anand Kumar Velkumar has won bronze in the 500-meter sprint at the World Skate Games 2026 in Asunción, Paraguay, adding another medal to his expanding collection on the international speed skating stage. The 23-year-old speed skater from Tamil Nadu finished on the podium in 40.85 seconds, continuing his incredible run following his unprecedented accomplishments at the 2025 World Speed Skating Championships. And with that, we end this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே, 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 KHz, மதுரை மத்தியிலே 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.